0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

மட்டும் பதுமையாக மாறவும் மாட்டாள். பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: ஒருத்தரை வாழ்க்கையில் வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வீழ்வாங்க, தன்னை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எழுவாங்க. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யானா பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் எதுவுமே ஒன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் ஒரு வகை மனிதர்கள் இருப்பாங்க, நான் எப்படி முன்னேறது அப்படின்னு சிந்திப்பாங்க. இன்னொரு வகை மனிதர்கள் இருப்பாங்க, அவன் பின்னாடி பின்னால் போகவே போகணும் அப்படிங்கிற மாதிரி, அவன் பின்னால் இப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. உண்மையில் பிறரை வீழ்த்துவதற்காக செலவிடக்கூடிய நேரமும் ஆற்றலும் சிந்தனையும் நம்மளுடைய வளர்ச்சியை தான் தடுக்குது. அப்படின்னா நாம் வந்து கவனம் செலுத்த வேண்டியது நம்மளுடைய இலக்களை மட்டும்தான் அப்படிங்கிறது. ஒரு மரம் உயரமாக வளரணும் அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தை கீழே தள்ள முயற்சிக்காது, தன்னுடைய வேர்களை இன்னும் ஆழமாக பதிக்கும், வானத்தை நோக்கி வளர தொடங்கிக்கிட்டே இருக்கும். அதுபோல தாங்க மனிதர்களும் தன்னை வளர்த்துக்கணும்னு நினச்சாங்கன்னா, கவனம் செலுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வெற்றியிலையும் அவங்களுடைய செயல்பாடுகளில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும், மற்றபடி வெற்றிகள் தானாக வரும், அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறோம். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 30°C இருந்திருக்குது, இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது, பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவில் முதல் முறையாக பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவில் முதல் முறையாக பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேர் உரிமை சொல்லப்படும். சோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ காலையில 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்காக முதல் பாடலாவே அசோக் சரவணியுடைய ரத்தின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க,

0: அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா FM-ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா FM-ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு வாழைப்பழம் சாப்பிட்ருப்பீங்க? கண்டிப்பாக வாழைப்பழம் அப்படிங்கிறது யாருமே பிடிக்காமல் இருக்கவே இருக்காது, எனக்கு எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பழமாக தான் இருக்கும். வாழைப்பழம் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிசயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்க. ஆனால் அந்த வாழைப்பழத்தில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குதுன்னு தெரியுமா? வாழைப்பழத்தில் வைட்டமின் B6, வைட்டமின் C, பொட்டாசியம் மற்றும் நார் சத்து இது மாதிரி பல அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. இது உடனடி ஆற்றலை தருவது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை குறைக்க உதவுது. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்களில் இந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக இதய ஆரோக்கியம், அதுக்கப்புறமா சிறுநீரக கற்கள் தடுப்பு, மன அழுத்தம் குறையிறதுக்காகவும், அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளுக்காகவும் வந்துட்டு இந்த வாழைப்பழம் மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக இதில் குறிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம்னா, சர்க்கரை நோய் இருக்காங்க இல்லையா, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு, அவங்க வந்துட்டு மருத்துவருடைய ஆலோசனை படித்தான் அளவாக வந்துட்டு உட்கொள்வது நல்லது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வாழைப்பழங்களில் வந்துட்டு சர்க்கரை அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால ஒருவேளை நீங்கள் வந்துட்டு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டாக்டர்ஸோட அட்வைசஸ் கேட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாழைப்பழம் எடுக்கிறது நல்லது. மற்றபடி வாழைப்பழங்களில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 55 ரூபாய், நாட்டு கத்தரிக்காய் 60 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 60 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 55 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், முருங்கைக்காய் 55 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 40 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 34 ரூபாய், பீன்ஸ்

ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 80 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், புஷ் அவரை 90 ரூபாய், கேரட் 80 ரூபாய், மாங்காய் 20 ரூபாய், பழங்கள்ல வாழைப்பழம் 30 ரூபாய், புவன் வாழை 30 ரூபாய், தேன் வாழை 35 ரூபாய், ரஸ்தாலி 50 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், பெருநெல்லி 70 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தம்மம்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன
2: மச்சான்,
1: நடந்துட்டு
2: அவருக்கு தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து போயிட்டாரு.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தாதான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ இந்திய ராணுவத்தில் படிப்புடன் கூடிய லெப்டினன்ட் பணிக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது கவர்மெண்ட் ஜாப் வேணும், அது இந்தியன் ஆர்மியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்காக தான் நினச்சிருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இந்திய ராணுவத்தில் இப்போ காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, டெக்னிக்கல் என்ட்ரி திட்டம் பிரிவில் மொத்தமாக 90 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி குறைஞ்சது 60% மதிப்பெண்ணோட பிளஸ் டூவில் இயற்பியல் வேதியியல் கணிதம் எடுத்து படித்தவங்களாக இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 1/7/2007 1/7/2010 பிறந்தவங்களாக இருக்கணும். இவங்களுக்கான தேர்ச்சி முறை JEE மெயின் தேர்வில் வந்துட்டு மதிப்பெண்கள் பெற்றவராக இருக்கணும். அதே மாதிரி நேர்முக தேர்வு கண்டிப்பாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான படிப்பு மற்றும் பணிகள், 4 ஆண்டு பயிற்சியின் முடிவில் இன்ஜினியரிங் டிகிரி அளிக்கப்படும். அதுக்கப்புறமா லெப்டினன்ட் பணியுமே வழங்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 12/6/2026, அதாவது இன்றைக்கி தான். இன்றைக்கி ஈவினிங்குள்ளார் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். எதில் அப்படின்னா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா joinindianarmy.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை இவங்களை பற்றின கூடுதல் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஜாப் தேவைப்படுது அவங்ககிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. வர 12/6/2026, அதாவது இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக தில்திலிப்புடைய வாண்டட் வைட் சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்முடைய பாரதியார் பாடியிருப்பார்ல, சிந்தமிழ் நாடினும் போதி நிலை இன்பத்தைன்வது பாயுது காதி நிலை அப்படின்னு. அந்த பாட்டுக்கான உண்மையான அர்த்தம் அப்போ எனக்கு புரிஞ்சுதுங்க. ஆனால் அது இப்போ ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்டில் தான். என்ன சத்தியாக சொல்ல போகிற அப்படி என்ன ஒரு இன்பமான செய்தி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே டெய்லியுமே நம்ம சொல்கிறது தங்கம் விலை அதிகமாகிடுச்சு, தங்கம் விலை அதிகமாகிடுச்சு இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் நேற்றுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் இன்றைக்கி இன்னும் கொஞ்சமே வந்துட்டு கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு இவ்வளோ சந்தோஷமாக உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தங்கத்துடைய விலை இப்போது 2400 ரூபாய் அளவுக்கு குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று தங்கத்துடைய விலை பவுனுக்கு 2400 ரூபாய் குறைஞ்சிருக்குது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 13,800 ரூபாய்க்கும் பவுனுக்கு 110,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு. வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 260 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 300 ரூபாய் குறைஞ்சி 13,500 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு. பவுனுக்கு 2400 ரூபாய் சரிவடைஞ்சி 108,000 ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நேற்று முன்தினம் தங்கத்தோட விலை பவுனுக்கு 3,200 ரூபாய் குறைஞ்சிருக்குது. இதையடுத்து கடந்த 2 தினங்களில் மட்டுமே சவரனுக்கு 5,600 ரூபாய் வரைக்குமே தங்கத்தோட விலை சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை இதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு உங்களோட லைஃப்லேயும் வந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ குறையும் போதே வாங்கி வச்சுட்டு தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடை விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,425 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 107,400 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு. அதே மாதிரி வெள்ளியோடை விலை கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாகவும் வெள்ளியோடை விலை பார் ஒன்றுக்கு 250,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 6 காசுகளாக விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்று இருந்ததை விட இப்போ 5 காசுகள் அதிகமாகி 6 காசுகளாக இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க.

ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் முட்டையோட விலை எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போகிற புள்ள சாங் தமிழ் நேசனுடைய கம்போட வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 6 மாவட்டங்களில் இன்றைக்கி பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் 4 பகுதியில், கோவை மாவட்டம் சின்னக்கலர் பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் மூத்து பகுதியில், கன்னியாகுமரி மாவட்டம் கடைமடை பகுதியில், அதுக்கப்புறமா கோவை மாவட்டம் சோலையா, தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது அப்படின்னும், மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய கடலோர ஆந்திர பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டுருக்குது, தெற்கு ஆந்திரா மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டுருக்குது அப்படின்னும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தேனி, தென்காசி மாவட்டங்களில் சில இடங்களில் இன்றைக்கி இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்றைக்கி இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேலத்துலேயுமே மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா கொடையோ ரெயின்கோட்டோ மறக்காமல் சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் மேட்டுரணியோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.02 அடியாகவும், நீர் 41.57 டிஎம்சி ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 424 கனஅடியாகவும், அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்குது. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்து அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நீங்கள் எடுத்துலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்நேரம் நீர் வரத்து அதிகமாக வர வேண்டியது, ஆனால் இப்போ கம்மியாக வந்துட்டு இருக்குது. அதனால் மேடுதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா சேஃபாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாருமுர்லியன் பிஎஸ்பியோடைய கம்போவில் எம்ஐஎம்ஆ சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதா என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க வந்து திருவனந்தபுரம் டு சந்திரகாச்சி வாரடையில் நீங்க பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, திருவனந்தபுரம் டு சந்திரகாச்சி வாரடையில் இயக்கம் இப்போ நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. திருவனந்தபுரம் வடக்கு ஸ்டேஷன்ல இருந்து மேற்கு வங்க மாநிலம் சந்திரகாச்சி இடையேயான வெள்ளிக்கிழமை தோறும் மதியம் 2:15 புறப்படக்கூடிய சிறப்பு வார ரயில் கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம், பாலக்காடு, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, திருத்தணி, ரேணிகுண்டா, நெல்லூர், விஜயவாடா, ராஜமுந்திரி, கரக்பூர் வழியா ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:45 சந்திரகாட்சியை அடையுது. இந்த ரயில் இப்போ ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோடைய மறுமார்க்க ரயில் திங்கட்கிழமை மதியம் 2:15 கிளம்பி புதன்கிழமை காலையில் 9:55 திருவனந்தபுரம் போகுது அப்படின்னு இந்த ரயில 27ஆம் தேதி வரைக்குமே நீட்டிக்கப்பட இருக்கிறதா சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவல் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், குகை, பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதி எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை அந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியேவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா வண்டியில போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. கார்ல போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காம போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிப்போங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக இன்றைக்கான கேள்வியை நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்தியாவில் முதல் முறையாக பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்தியாவில் முதல் முறையாக பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போது அடுத்ததாக பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துக்கிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில் ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போகிற வழி, முத்துநாயக்கம்பட்டி போகிற வழி, தாரமங்கலம் போகிற பெரும் பாதைகளில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில் நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதிலை தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுறதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்கு. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்கள்ல ஓவியங்கள் தீட்டப்படுறது. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ நம்மளுடைய சேலத்தில் பல இடங்களிலுமே நேற்று ஈவினிங் பயங்கரமாக வந்துட்டு மழை பெஞ்சிருந்துச்சு. பனமருத்துப்பட்டி அந்த சுற்று வட்டார பகுதியிலுமே இடியும் நிலவும் கூடிய பரவலாக மழை பெய்திருக்குது. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய பனமருத்துப்பட்டி வட்டாரத்தில் நேற்று பகல்லிருந்து வெயில் கொளுத்திட்டு வந்துட்டு இருந்துச்சு. நைட்டு 7:30 மணிக்கு இடியும் நிலவுடன் கூடிய மழை பெய்யது ஆரம்பித்து 45 நிமிடங்கள் கொட்டி தீர்க்குது. இதனால் வயல்களில் தண்ணீர் தேங்கி இருக்குது. அரளி நிலக்கடலை சாகுபடிக்கு மழை சாதகமாக அமைஞ்சிருக்கிறதா விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வாழப்பாடி, பெரிய கிருஷ்ணபுரம், அத்தனூர்பட்டி, வேலூர், குறிச்சி, துக்கியம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலுமே பரவலாக வந்துட்டு மழை பெய்திருக்குது. தாரமங்கலத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலே மழை பெய்திருக்குது. குளிர்ந்த காற்றுமே வீசிருக்குது. இதனால வெயிலில் சிரமப்பட்டு வந்த மக்கள் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேலம் மாநகருடைய பல்வேறு பகுதிகளில் மழை பெய்திருக்குது அப்படின் மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. நம்ம ஊர் பக்கமே கூட நல்ல மழைங்க, மாமாங்கம் அந்த சைட்லாம் வந்துட்டு பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுமே கண்டிப்பாக மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் நேற்று சாயங்காலம் மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிட்டு, அதாவது சும்மா அப்படியே வெயிலே அடிச்சிட்டு இருந்த சமயத்தில் இந்த மாதிரி மழை வந்தது கொஞ்சம் அப்படியே மனசு அப்படியே ஒரு ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குளிர்ச்சியுமே தந்துச்சு. அதே மாதிரி இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்லையாவது மழை இதே மாதிரி ரெகுலராக வரப்போகுதா, இல்லை இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்லையும் வெயில் தான் இருக்க போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாளை கொண்டாடுறாரு. யார் அப்படின்னா தாரகேஸ்வரன். அவங்க வந்துட்டு அஸ்தம்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அதுடைய தாரகேஸ்வரன். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய மதுரா மல்லி சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
1: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: காலம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ வர 14ஆம் தேதி அமாவாசை நாள். இந்த நாளில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கோயிலுக்கு இதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்காகவே ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, வர 14ஆம் தேதி மாதேஸ்வரன் மலைக்கு 40 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. வர 14ஆம் தேதி அமாவாசையை முன்னிட்டு சேலம், புது பஸ் ஸ்டாண்ட், மேட்டூர், தருமபுரி ஆகிய இடங்களில் இருந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாதேஸ்வரன் மலைக்கு 40 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு சேலத்திலிருந்து பவானி, கூடுதுறை, சித்தர்கோ

கோவில் ஆகிய ஊர்களுக்குமே பயணிகளுடைய தேவைக்கேற்ப கூடுதல் பஸ்கள் இயக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சேலம் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது மாதேஸ்வரன் மலைக்கோ இல்லை ஏதாவது ஊர்களுக்கோ வந்துட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் இருக்குங்க. என்னோட அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்ம ஏலக்காயெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஏலக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய பயன்கள் உருவாகுமா என்னென்ன அப்படின்னா, கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வாயு துர்நாற்றம் மற்றும் செரிமான கோளாறுகளை நீக்கிறதுக்காக ஒரு ஏலக்காயை வாயில் போட்டுக்கிட்டு மெல்றது உடனடி பலனை தரும் அப்படின்னும், இது உடல் சூட்டை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை குறைச்சி நரம்பு மண்டலத்தை புத்துணர்ச்சியாக வச்சிருக்க உதவுது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் தொண்டை வலி மற்றும் சுவாச கோளாறுகளை போக்கவும் உதவுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணிக்குள் ஒருப்பாகக்கூடிய என்றும் நலமுடன் நிகழ்ச்சியை கேளுங்க. நாகராஜ் அவங்களோட உங்களுக்காக ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள், மூத்தோருடைய ஆரோக்கிய முத்துக்கள், அதுக்கப்புறமா டாக்டர்ஸுடைய அட்வைசஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொண்டு செய்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க என்றும் நலமுடன் நிகழ்ச்சி நாகராஜ் அவங்களோட. அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்குமே நம்ம நிலை என்னக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இட்டுத்திக்கும் நம்புகிற நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய தேவை உறவின் ஆதரவா தன்னம்பிக்கையா, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய தேவை உறவுகளின் ஆதரவா தன்னம்பிக்கையா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எடுத்துக்கும் நம்மளோட நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சேலம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அலுவலக வாகனம் TN 27 95 12 அப்படிங்கிற இந்த எண் கொண்ட இருசக்கர வாகனம் கழிவு நீக்கம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னும், இந்த கழிவு நீக்கம் செய்யப்பட்ட வாகனத்தை 17/6/2026 அன்னைக்கு முற்பகல் 11:30 அளவில் உதவி இயக்குநர் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில்

புதிய ஏலம் நடக்க இருக்குது அப்படின்னும் மேற்படி ஏலத்தில் விருப்பம் இருக்கக்கூடியவங்க கலந்து கொண்டு ஏலம் கோரலாம் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. வாகனம் மற்றும் ஏல விவரங்கள் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னா, வாகனம் வந்துட்டு ராஜ்தூத் இருசக்கர வாகனம், வாகன பதிவு எண் TN 27 95 12 அப்படிங்கிற இந்த எண் கொண்ட வாகனம். இதே மாதிரி தயாரிப்புக்கான வருடம் 1990. இதுக்கான வகை வந்து இருசக்கர வாகனம். நிறம் வந்துட்டு நீல நிறம். எரிபொருள் பெற்றோர்

எல்லாம் நடக்கக்கூடிய நாள் வந்துட்டு 17/6/2026 காலையில் 11:30 அளவில் நடக்கிறது. எங்கே அப்படின்னா, உதவி இயக்குனர் அலுவலகம், கால்நடை பன்முக மருத்துவமனை வளாகம், பிரெட்ஸ் ரோடு, சேலம். இது பற்றின தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா 04-27-24-5-18-19 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு கால் பண்ணியும் உங்களுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஏலம் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாகனத்தை நேரில் பார்க்கணும் அப்படின்னா வர 12/6/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் நேரில் வந்துட்டு பார்த்துக்கலாம். அதாவது இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே டைம் இருக்குது, நீங்கள் போய்ட்டு நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏலத்தில் கலந்துக்கலாம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஏலத்தில் கலந்துக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கம்மா கலந்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா ஸ்ரீனிவாசன். அவங்க வந்துட்டு மேச்சேரி பகுதியில் இருந்து அவங்களோட பிறந்தநாள் நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஸ்ரீனிவாசன். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக வைபாக இருக்கு, நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக வைபாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததாக இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா வந்து பர்த்டே விஷஸ் உள்ள வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 9 பார்க்கக்கூடிய நம்மை சுட்டி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டேன் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு விஷயம் ரெடியாக வீட்டில் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதா. இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தலைப்பு என்னென்னா, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய தேவை உறவின் ஆதரவா நம்பிக்கையா. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய தேவை உறவின் ஆதரவா தன்னம்பிக்கையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம்மளோட நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாரி நம்மளோட நிலை என்னன்னா 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
4: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
3: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில் முதன் முறையாக பத்மஸ்ரீ வழங்கப்பட்ட ஆண்டு எது. இந்தியாவில் முதன் முறையாக பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் 1954. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பாட்டியிலேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், பாஸ்கரண்ணா டால்மியா காலனியிலேருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறிலிருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், துர்காதேவி அக்கா திருச்சியிலிருந்தும், சித்ரா பகவதி அக்கா திருச்சியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலாக சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோஷ்வா, காவியா, மாரிமுத்து, தினேஷ், தர்னிஷா, தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலாக சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாயினர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.
5: சோன் மிட்டா சோகபே நேரடி டேய் போடா.

அதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட ஜாலியா பேசிட்டு விளையாட வந்துட்டேன். எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாடுறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் வந்து உங்களுக்கு அருமையான நாளா, அசத்தலான நாளா, வேற லெவல் நாளா போகணும்னு சொல்லிக்கிட்டு என்னைக்கு அப்படியே வந்து நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாமா. ஒன்ஸ் அகேன் எல்லோருக்கும் ஒரு ஹாப்பி மார்னிங் மக்களே. இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த விளையாட்டோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு தான். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான விதிமுறைகளோடு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு. அது என்னப்பா வித்தியாசமான விதிமுறைகள் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்ககிட்ட நான் வந்து ஒரு வரி சொல்லுவேன், ஒரு வாக்கியம், ஒரு வரி சொல்லுவேன். அதில் வந்து இப்போ நான் பல வார்த்தைகள் போட்டு அந்த வரியை சொல்லியிருப்பேன்ல, அந்த வார்த்தைகளோட முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு காலையில் திவாகர் சாப்பிட்டான் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா காலையில் இருக்கிற கா, திவாகரில் இருக்க தி, சாப்டானில் இருக்க சா, இந்த மூணையும் எடுத்து தனியாக சொல்லணும். கா தி சா அப்படிங்கிறது தான் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டாக விளையாட போகிறோம். அது நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லணும், யோசிச்சு யோசிச்சு சொல்லக்கூடாது. இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டு இன்னைக்கான நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சிருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மாணிக்கவேல், மங்களபுரத்தில் இருந்து பேசுறேங்க.
1: வணக்கம் வணக்கம் மாணிக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: அங்கே எப்படி கிளைமேட்? இப்போ
2: கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்கு,
1: சூப்பராக இருக்குல்ல?
2: ஆமா,
1: நான் தான் அனுப்பிவிட்டேன்.
2: ஒவ்வொரு
1: வார்த்தையில இருக்க முதல் எழுத்து விளையாடுவோமா? அம்மா சுவையான சாப்பாடு செய்தார். அப்படி ஆசு சேவர், அது ஒரு நடுவில் ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்களே. அம்மா சுவையான சாப்பாடு செய்தார். சூப்பர், என்ன ஏதோ கட்சி பேர் மாதிரி இருக்கேன் மாணிக்கம்னா. ஓகே, அடுத்து மழை பெய்தால் சாலை நனைந்தது. மழை பெய்ததால் சாலை நனைந்தது. எப்படின்னா மாசேனி வரும். அருமையான விளையாட்டு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன் உங்களுக்காக சூப்பரான அருமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில். இப்போ உங்களுக்காக மார்ட்டின் கார்டிஞ்சரோட பைக்கில் போகலாம் வா அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு பைக்கில் போனால் செமையாக இருக்குல்ல, பாட்டு கேட்டுவாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை

0: எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டோட பெயர் தான் வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு வாக்கியம் இல்லை ஒரு வசனம் சொல்வேன், அதில் வந்து நிறையா வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பேன். அந்த வார்த்தைகளோட முதல் எழுத்தை மட்டும் நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இதான் அன்றைக்கான விளையாட்டாக நாம் வந்து விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-70-107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா இது வாக்கிறவங்க கூட நீங்கள் ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணணும். இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல கேட்குற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: நீங்கள்
1: இருக்காங்க, நீங்க யாராவது விளையாடணும் நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-70-108 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பாக்கறேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நடந்திருக்கீங்க. இது பாக்கர் என்னுடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான் அங்கேயும் நடந்துட்டு இருக்க?
4: ஒன்னும் இல்லடா. விட,
3: என்னடா கோபமா இருக்கியா? என்னன்னு சொல்றா பாத்துக்கலாம்.
4: இல்ல மச்சான், நான் போய் ஒருத்தர் கிட்ட ஏன் சார் நின்றுட்டே இருக்கீங்க, அங்க போய் உக்காருங்கன்னு சொன்னான்டா.
3: சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு?
4: அவர் என்னோட பேச்சுக்கு மரியாதையே கொடுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரா?
3: ஏன்டா அப்படி பண்ணாரு?
4: அவருக்கு தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து போயிட்டாரு.
5: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்கரனோட இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு வாக்கியம் சொல்லுவேன், ஒரு வாக்கியம் ஒரு வசனம் சொல்லுவேன், அதில் வந்து பல வார்த்தைகள் பயன்படுத்தி நான் அது ஒரு வாக்கியமாக வசனமாக அதை சேர்த்து வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகளோட முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் எடுத்து சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காலை நேரத்தில் பறவைகள் பாடுகின்றன அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கா நே பா பா அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் அன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு வச்சுக்கோங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக இருக்கலாம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகரன் கூட ஜாலியாக பேசிகிட்டு விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி யாராவது இந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்க மக்களே. அதே நம்பர் தான், 9787-707-108 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது பார்க்குறேன் கூட ஜாலியாக பேசிகிட்டு இன்றைக்கான இந்த வார்த்தை விளையாட்டை விளையாடலாம். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-707-108 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கரண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு எழுத்துக்களை உதாரணத்துக்கு நான் வந்து காலை நேரத்தில் பறவைகள் பாடுகின்றன அப்படின்னு சொல்றேன்னா கா நே பா பா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு விளையாட்டு
4: விளையாண்டுட்டுருக்கோம்.
3: ஓகே, பள்ளி மாணவர்கள் விளையாட சென்றனர். சூப்பர் சூப்பர் அண்ணா. தமிழ் மொழி உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. சூப்பர் சூப்பர் பாஸ்கர் அண்ணா, அருமையா இல்ல? ரொம்ப நன்றி அண்ணா.
4: நன்றி
3: நன்றி. டால்மிய காலனிலேருந்து நம்ம பாஸ்கரண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு. ரொம்ப நன்றி பாஸ்கரண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை, நீங்கள் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகர் என் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இப்போ பாஸ்கரண்ணா செமையாக விளையாண்டார்ல, அவருக்காக ஒரு கைத்தட்டல். அருமை அருமை பாஸ்கரண்ணா. மக்களே, நீங்களும் விளையாடுனா நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவானுங்கள் சொல்லி இருக்கீங்க. இது பார்க்குற உங்களோட ஜாலியாக பேசிட்டு அருமையான சூப்பரான வேற லெவலில் ஒரு வார்த்தை விளையாடுதான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு வசனம் சொல்லுவேன், அந்த வசனம்ல நான் நிறைய வார்த்தைகள் வந்து பயன்படுத்திருப்பேன், அந்த வார்த்தைகளோட முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்க வந்து சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டா நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் தான் நம்ம விளையாடவும் போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இந்த வாக்கரை கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ இந்த வார்த்தை விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான நேர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கற்பரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் சந்திரசேகர் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க?
1: சூப்பரா, அருமையா இருக்கண்ணா.
0: நீங்க
1: வந்தாலே எல்லாருக்கும் வந்து வெயில் அதிகமா இருக்கு, அதனால நீங்க ஒன்னு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். பாப்போம்.
0: சரி சிவா.
1: சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
0: நீங்க ஒரு வாக்கியத்துல சொல்லுவீங்க, அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் சொல்லணுமா?
1: ஆமாங்கண்ணா. ஓகே, உங்களுக்கான வாக்கியம். என் நண்பன் புதிய புத்தகம் வாங்கினான். என் நண்பன் புதிய புத்தகம்
0: வாங்கினான்.
1: வா, சூப்பரண்ணா. அடுத்து, சிறிய விதை பெரிய மரமாக மாறும். சிறிய விதை பெரிய மரமாக மாறும்.
0: புரியாது.
1: இதுவே எனக்கு
0: புரியாத மாதிரி கிப்ரிஷ் மாதிரி விளையாடலாம் சொல்ல வரீங்க. என்னப்பா இது, பயங்கரமா இன்ஸ்டாகிராம்ல போய் எதோ ட்ரை பண்றீங்க, இதை ட்ரை பண்ணுங்கப்பா, இது வேற லெவலுக்கு இருக்குப்பா. நீங்க பேசாம இதை ஒன்னு ட்ரை பண்ணி போட்டு விட்டுருங்க,
1: கண்டிப்பா
0: இதெல்லாம் போகும். சரியா?
1: கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச்.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்கு, வித்தியாசமா இருக்கும்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: பை பை பை.
1: காட்பாடியிலிருந்து நம்ம சந்திரசேகரான கால் பண்ணி உற்சாகமாக சூப்பராக விளையாண்டா, ரொம்ப நன்றி. நான் இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனாஃபம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரேனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது பார்க்குற என்னுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த விளையாட்டோட பேர் தான் வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அந்த வாக்கியத்தில் பயன்படுத்தியிருக்க வார்த்தைகளோட முதல் எழுத்துக்களை நீங்கள் வந்து என்கிட்ட அடுக்கி சொல்லணும். இதுதான் அன்றைக்கி விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு அடுத்த நேர் கூட விளையாடுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டீங்க, சத்தியமாக சொல்கிற வேற லெவல் பாட்டு, அன்பு அன்பு என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுவோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருப்பீங்க, அந்த பாடலாம் பிடிச்சிருந்தா அந்த பாடலோட கருத்துக்களை சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான பாசமான நேர் காத்துட்டு இருக்காரு, அவரு கூட இந்த விளையாட்டை விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: கஸ்தூரியா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா
2: இருக்கேன்.
1: நேத்து மழைங்கண்ணா, நேத்து சாயந்தரம் நம்ம ஏரியால. இன்னைக்குமே பாத்தீங்கன்னா
2: மழை இல்லைங்க.
1: அப்படிங்களா? இன்னைக்கு மேகமூட்டமா தான் இருக்கு. வெயில் அடிக்குதா? சரி சரிங்கண்ணா, வேலூர் பக்கமும் மேகமூட்டமா தான்
2: இருக்கான்.
1: சரிங்கண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா? விடாமுயற்சி வெற்றியின் முதல் படி. விடாமுயற்சி வெற்றியின் முதல் படி. வெற்றி. சூப்பர் சூப்பர். அடுத்து அறிவு. அறிவு வளர்த்தால் வாழ்க்கை வளமாகும். அறிவு வளர்த்தால் வாழ்க்கை வளமாகும். சூப்பர் சூப்பர் கஸ்தூரி அண்ணா, அருமையாளா நீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டு சூப்பராக ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். வாகை சுடவா நிகழ்ச்சியோட முதல் ஒரு மணி நேரம் முடிஞ்சது. அடுத்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து என் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். யாரும் வந்து ஒரு மணி நேரம் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் முடியாது இன்றைக்கி விளையாட முடியாதுன்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு மணி நேரத்துலையும் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட போகிறேன். அதே விளையாட்டு தான் இன்றைக்கி வார்த்தை விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு வாக்கியம் சொல்லுவேன். அந்த வாக்கியத்தில் இருக்க வார்த்தைகளோட முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். உடனே கால் பண்ணுங்கள், 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன். கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். திவாகர், சேலம் இருமாலிலிருந்து இணைப்பினி நிறைப்பில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்கும். எழிலக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? குளிர்ந்த காற்று கன்னத்தை தடவியது. குளிர்ந்த காற்று கன்னத்தை தடவியது. புரியல புரியல, இன்னொரு சொல்லுங்க. சூப்பர் அக்கா. அடுத்து, வண்ணத்து பூச்சி பூவில் அமர்ந்தது. வண்ணத்து பூச்சி பூவில் அமர்ந்தது. சூப்பர் சூப்பர் எழிலக்கா, அருமையா விளையாடி ரொம்ப நன்றி அக்கா. கண்டிப்பா கண்டிப்பாக. இந்த பாட்டு வந்து சக்தி சிவமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டுக்கா. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நினைச்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான ஒரு தமிழ் நேசனோட பாடல் தான் வந்துட்டு இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, முத்துநாயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகளில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புற மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவர்

0: முன்னால அகலி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகலி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுறதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்படுறது. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவை வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு வாக்கியம் இல்லை ஒரு வசனம் சொல்வேன், அதில் பயன்படுத்தியிருக்க வார்த்தைகளை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாக்கியமாக நீங்கள் என்கிட்ட அதை அந்த வார்த்தைகளில் பயன்படுத்தி அந்த வாக்கியத்தில் பயன்படுத்தியிருக்க வார்த்தைகளில் முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
6: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் மயிம்புத்தூர்ல இருந்து கலைசெல்வியின் அன்பு திவாகர் அவர்களே.
2: கலைசெல்வி அக்கா எப்படி இருக்கீங்க?
6: அருமையா சூப்பரா இருக்கேன். நீங்க அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்கீங்க?
2: எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா.
6: மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
2: சூப்பர் அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
6: தெரியுமா? வார்த்தை விளையாட்டு.
2: ஆமா, விளையாடுவோமா?
6: ஆரம்பிக்கலாம்.
2: ஓகே. காலை காற்று மிகவும் இனிமையானது. காலை காற்று மிகவும் இனிமையானது. சூப்பர் சூப்பர் அக்கா. அடுத்து அப்பா இன்று சந்தைக்கு சென்றார். அப்பா இன்று சந்தைக்கு சென்றார். சூப்பர் சூப்பர் கலைசெல்வி அக்கா, அருமையால ரொம்ப நன்றி அக்கா.
6: நன்றிங்க திவாகர், நிகழ்ச்சி அருமையா போகுது. உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும்.
2: நன்றி நன்றி அக்கா, நன்றி.

மேட்டூர் வட்டம் மயமுதர்லேருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பராக சிறப்பாக அருமையாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: தேவை குறைபாடா, கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தை வந்து ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுவேன், அந்த வாக்கியத்தில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கணும் அந்த வார்த்தைகளோட முதல் எழுத்துக்கள் மட்டும் நீங்கள் வந்துட்டு சேர்த்து சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டை நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் திவாகர்.
3: வணக்கம் வணக்கம் நாகராஜன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: நாகராஜன் நல்லா இருக்கேன் திவாகர்.
3: சூப்பர் அண்ணா,
4: எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கேன், அருமையா இருக்கேண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு
4: இருக்கோம் தெரியுமா?
3: ஆமா, விளையாண்டுருவோமா? பூனை அமைதியாக தூங்கி கொண்டு இருந்தது. பூனை தூங்கி கொண்டு இருந்தது.
4: தூங்கி கொண்டு இருந்தது
3: வராது,
4: கொண்டிருந்தது.
3: அடுத்து, குழந்தைகள் பூங்காவில் விளையாடுகின்றனர். விளையாடுகின்றனர். சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இல்லை? ரொம்ப நன்றி
4: அண்ணா.
3: நன்றி. மேட்டுப்பாளையம்ல இருந்து நம்ம நாகராஜன் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அற்புதமான வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டில் உங்கள்கிட்ட நான் ஒரு வசனம் இல்லை வாக்கியம் சொல்லுவேன், அதில் இருக்க வார்த்தைகளோட முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் டக்கு டக்குன்னு என்கிட்ட சொல்லணும். இந்த அன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
7: வணக்கம்
6: வணக்கம் பாட்டி, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: வலதுகரமா?
6: என்னது செல்லு? செல்லு, சரி பாட்டி, சரி பாட்டி. பாட்டி இன்னைக்கு
7: செல்ல பிரிச்சு எல்லாம் தனித்தனியா பார்த்து பார்த்தா எத்தனை வகை செல்ல இருக்கோ அத்தனைக்கும் நீங்க பதில் சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு பாடம் நடத்திட்டு இருக்கிறீங்க.
6: சரி பரவாயில்ல பரவாயில்ல பாட்டி. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
7: இருக்கோம் தெரியுமா? அந்த வார்த்தை விளையாட்டு. அதுக்கு முன்னாடி நான் என்ன பாட்டு சொல்றேன், இந்த பைக்ல போறவளும் கூட்டிட்டு போறான்ட்டு ஒரு பாட்டு வருது.

0: அந்த பாட்டு தெரியுதுன்னா அந்த பாட்டு. அப்புறம் ஏற்கனவே ரெண்டு பாட்டு சொன்னேன், அது குறிச்சு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் ஒரு மெலோடி சாங் அது, அப்புறம் அந்த கொக்காணி காட்டி போற அந்த பாட்டு,
1: மரம் நிறைய பழங்கள் தருகின்றன. மரம் நிறைய பழங்கள்
0: தருகின்றன.
1: அக்கா பாடல் பாடி மகிழ்ந்தாள். அக்கா பாடல் பாடி மகிழ்ந்தாள். தாத்தா செய்தித்தாள் படித்தார். தாத்தா செய்தித்தாள் படித்தார். தா சே தா பா தான வரும்.
0: செய்தித்தாளை படித்தார். தாளை தனியா வரும்.
1: ஆமா சரி பாட்டி, சூப்பரா இருக்கீங்க. நன்றி பாட்டி.
0: நன்றி சாமி. நன்றி சாமி.
1: ருக்மணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா சிறப்பா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி பாட்டி, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் 107.8 இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். விவசாயம்
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களை இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் வாகை சுடுவால விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப உற்சாகமாக சூப்பராக இருந்தீங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல வளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நம்ம வாகை சுடுவா நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் எதாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பை.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த இந்திய மாநிலம் அதிக எண்ணிக்கையிலான மாம்பழ வகைகளை விளைவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உத்தரப்பிரதேசம் இந்தியாவில அதிக அளவுல மாம்பழங்களை உற்பத்தி செய்யுதுங்க. இது தேசிய விளைச்சல்ல ஏறக்குறைய 26% to 27% வரைக்கும் இருக்குது. வரலாற்று ரீதியா இது அதிக பன்முகத்தன்மை கொண்ட மாம்பழ வகைகள்ல தாயகமா திகழுது. அதன் மிகவும் பிரபலமான சில வகைகள்ல தசேரி, லங்கரா, சௌசா, சஃபேதா, அம்ரபாலி மற்றும் ராம்கேலா, இது எல்லாமே இதுல அடங்கும். என்னங்க பத்மாவதி, இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? எனக்குமே இதெல்லாம் புது பேரா.

அங்க தெரியுது. தசேரி குறிப்பா மாளிகாபாத்ல விளையக்கூடிய மாம்பழம் இந்தியாவில ரொம்பவே மதிப்பு மிக்க மாம்பழங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். இது அதனுடைய செறிவான இனிமையான நறுமணம் மற்றும் மென்மையான வெண்ணெய் போன்ற சதை பகுதிக்காக அறியப்படுது. இந்த பழம் நடுத்தர அளவுடையதுங்க, பொன்னிற மஞ்சள் நிறத்துல இருக்கும். அதோட கிட்டத்தட்ட நார் அற்றதுன்னா பாத்துக்கோங்களேன், நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு அப்படியே சூப்பரா இருக்கும்ல, வாயில வச்சு அப்படியே சல்லுன்னு உள்ள போவோம். அதே மாதிரி போன்ற மென்மையான தன்மை, இத அப்படியே சாப்பிடறதுக்கும் இல்லனா ஸ்மூத்திகள்ல கலந்து சாப்பிடறதுக்கும் ரொம்பவே ஏற்றதா இருக்கு. முக்கியமா உத்தரப்பிரதேசத்துல விளையக்கூடிய தசேரி பருவத்தின் தொடக்கத்திலேயே பழுத்திடுது. இதை தொடர்ந்து அதனுடைய மயக்கக்கூடிய நறுமணம் மற்றும் மென்மையான அதிக புளிப்பு இல்லாத சுவைக்காக இது பெரும்பாலும் மாம்பழங்களோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்படுதுங்க. சபேதா மாம்பழம் அப்படின்றது அதனுடைய சமச்சீரான இனிப்பு மற்றும் புளிப்பு சுவைக்காகவும் உறுதியான சாறு நிறைஞ்ச சதை பகுதிக்காகவும் அறியப்படக்கூடிய ஒரு பிரகாசமான மஞ்சள் நிற நடுத்தர அளவிலான மாம்பழம்னு சொல்லலாம். வட இந்தியாவில குறிப்பா லக்னோ மற்றும் அலகாபாத் பகுதிகளில் பிரபலமான சஃபேதா சீக்கிரமாவே தோல் உரிக்கக்கூடியதாகவும் குறைஞ்ச நார் சத்தை கொண்டதாகவும் இருக்கிறதுனால இது ஒரு விரைவான சிரமம் இல்லாத சிற்றுண்டிக்கு ரொம்பவே ஏற்றதா இருக்கு. அதனுடைய லேசான வெப்பமண்டல சுவை மற்றும் மென்மையான கிரீம் போன்ற தன்மை காரணமா இத துண்டு துண்டுகளா நறுக்கி தட்டுல இருந்து நேரா எடுத்து சாப்பிடறதுக்கு ரொம்பவே விருப்பமா இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். மாம்பழங்கள் முழுமையா பழுத்ததுக்கு அப்புறமாவும் கூட அதனுடைய தனித்துவமான பச்சை மஞ்சள் நிற தோலுக்காகவும் மென்மையான சாறு நிறைஞ்ச புளிப்பு இனிப்பு சுவையுடைய சதைக்காகவும் பெயர் பெற்றதா இருக்கு. வாரணாசிய பூர்வீகமா கொண்ட லங்கராக்கல்ல நார் சத்தே குறைவாவும் வளவளப்பான கிட்ட கஸ்டர்டு போன்ற பதமும் இருக்கும். அதனுடைய லேசான புளிப்பு சுவையானது புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு உத்வேகத்தை அளிக்கிறதுனால கோடை மாதங்கள்ல குளிரூட்டியோ அல்லது பல சாலட்களோ சேர்த்து சாப்பிடறதுக்கு ரொம்பவே ஏற்றதா அமையுது. சௌசா மாம்பழங்கள் பெருசாவும் சதைப்பற்றி இருக்கக்கூடியதாகவும் ரொம்ப இனிப்பு சுவையோடையும் வாயில கரையக்கூடிய மென்மையான மயக்கக்கூடிய தன்மையுடனும் இருக்கும். உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமா கொண்ட இது பருவத்தின் பிற்பகுதியில பழுக்கிறதோட அதிக அமிலத்தன்மை இல்லாம மென்மையான மலர் போன்ற இனிப்பு சுவைய கொண்டிருக்கு. இனிப்பு வகைகள் ஷேக்குகள் மற்றும் புளிப்பு சுவையுள்ள வகைகளை விட அதிக சர்க்கரை சுவையுள்ள மாம்பழங்களை விரும்புறவங்களுக்கு சௌசா மாம்பழங்கள் ரொம்பவே பிரபலமானது. என்னங்க மாம்பழங்கள் பத்தி புதுமையான ஒரு விஷயத்த நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மீன்கள் வளர்க்கறப்ப அதுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படுது, அது எந்த நேரத்துல ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அதே போல பிரச்சனையை நம்ம ஆப்பா கட்டி விற்கும் போது அந்த பிரச்சனையை தவிர்க்கணும். ஒண்ணு, அப்படி சம்மந்த இல்லாம அதை ஆப்பாவை கட்டி அதை மீனை விற்பனை பண்ணும் போது பேலன்ஸ் இருக்கும் போது எவ்வளவு 3 மணிக்கெல்லாம் நீங்க டிஓ ப்ராப்ளம், எப்ப நைட்டு 7 எப்ப வெயில் காலத்துல வந்தாலும் கரெக்டா 2-3 மணி 4 மணிக்குள்ளதான் இந்த டிஓ பிரச்சனை வரும். பாக்கி நேரத்தில் வர ஆக்சிஜன் தட்டுப்பாடு உள்ள டைம், அந்த டைம் தான் அந்த டைத்துல அது கிளம்பும், அது சாவும். அதை நம்ம நிகழ்வா எடுக்கணும். ஒண்ணு, மிச்சப்படுற மீனை நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க இட கொரோனா டைத்துல இப்ப எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாசம், இப்ப இந்த டைத்துல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு இப்ப நமக்கு நல்லா தெரியுது. இதே போல கொரோனா எப்போ வந்தது நமக்கு, 2019-20 பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்புல வந்து கொரோனா டைத்துல வந்து நமக்கு வந்து லக்கி பார்ட் லாட்டரி லக்கி பார்ட் போல கிடைச்சிது. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 500 கிலோ விற்கும் மீன். ஏன்னா மீன் கடை மட்டும் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க, பாக்கி எல்லா கடையுமே சாத்தியிருந்தாங்க. இதே போல மீன் கறிகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மீட்டருக்கு விட்டு 1 மீட்டர் மீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைத்துல பார்த்தீங்கன்னா கடல் மீன்கள் எந்த மீனுமே இல்லை, எந்த ஒரு மீன். இதே போல நான் ஒரு 25 சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைத்துல நாட்டு மீன் வளர்ப்பு தமிழ்நாடு எங்கேயுமே அதுக்கு லக்கி போல லக்கின்னு சொன்னீங்க அதுக்கு கிடைச்ச லக்கி வந்து 2020 மீன் வளர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 500 கிலோ 1000 கிலோ விற்கும். உங்களுக்கே ஆசையா இருக்கா, அந்த டைத்துல எல்லா வண்டியுமே லாக் பண்ணியிருந்தாங்க, அந்த மீன் வண்டியை மட்டும் விட்டுருந்தாங்க, மீன் வண்டி கோழி வண்டியை மட்டும். அந்த டைத்துல அது கிடைக்கும் போது நல்ல அபரிகரமான வளர்ச்சி, நல்ல லாபமா இருந்தது. அதை வச்சுதான் நிறைய பேர் மீன் வளர்ப்புக்கு வந்ததே இந்த கொரோனா டைத்தை வச்சுதான். நிறைய பேர் வீட்டில இருந்து யோசிச்சு என்ன எல்லாருக்கும்

0: இந்த மீன் மட்டும் ஓடுது அப்படின்னு நிறைய பேர் வந்தது. இந்த கொரோனா டயத்தில் இந்த மீன் விற்பனையை பார்த்து நிறைய பேர் புதுசாகவே நன்னீர் மீன் வளர்ப்புக்கு நிறைய பேர் வந்தது, விவசாயிகள் நிறைய வந்தது வந்து இந்த நன்னீர் வளர்ப்புக்கு தான். ரெண்டாவது இந்த மீன் மிச்சப்படுறதை பார்க்கும்போது என்ன செய்யறோம்னா, நாங்கள் என்ன செய்யறோம், மீனை சுத்தமாக அது சில ப்ராசஸ் இருக்கு, மீனை மத்திய மீன் மிச்சப்படுது நமக்கு 12 மணிக்கு 1 மணிக்கே தெரிஞ்சிடும். அந்த மீனை வந்து ஹோல்சேலில் விற்றோம்னா பாதி ரேட்டு. இப்போ நம்ம 200 ரூபா விற்கிறோம்னா அங்கே பார்த்தா 80 ரூபா 70 ரூபா தான் விற்கும். ஐஸை வச்சு அதை விற்றா ஐஸை வைக்காமல் போட்டால் அந்த மீன் யாருக்குமே பயன்படாத போயிடும். அதனால என்னன்னா சாயங்காலம் மாரி அதை வருவலாம், மீனை கட் பண்ணி வருவல் அதோட போட்டு மீன் வருவல் அதை போட்டீங்கன்னா ஓகே. மீனை உளுத்து விட்டு சிக்கன்ல எப்படி பண்றாங்க, சிக்கன் அதே போல மீன் அவிச்சு சிக்கன் போல மீனை உதறி விட்டு முள்ளெல்லாம் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு அந்த சதை பகுதிகளை போட்டு மசாலா போட்டு சிக்கன் அவங்க எப்படி விற்கிறாங்களோ அதே போல விற்கலாம். அதே போல விற்கும்போது சுத்தமாக நல்லா இருக்கும். எங்களுக்கு அதுக்கான டைம் பத்தல பண்ணணும், ஆனால் அதுக்கான டைம் பத்தல கிடைக்க மாட்டேது, அறவே கிடைக்க மாட்டேது. ஆளுகள் பட் அதை சின்சியாரிட்டியா பண்ணணும், அதுக்கான கிளைமேட்டுகள் எங்களுக்கு கிடைக்கல. நான் ஒரு ஹோட்டல் பிடிக்கிறோம், 2-3 ஹோட்டல் பிடிக்கிறோம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மீன் வந்து விற்பனை ஆயிடும், ஆனா இன்னும் ஒரு சில சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா மீன் வந்து வேஸ்டா போயிடும். அப்ப அதை எப்படி நாங்க மதிப்பு கூட்டி விற்பனை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து அந்த ஐடியாவையும் சொல்லியிருந்தாங்க, அதையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் உங்க வீட்டுல செம திட்டு போல.
2: அதை என் மச்சான் ஞாபகப்படுத்துற.
1: சரி எதுக்கு திட்டுவாங்கன்னு சொல்ல.
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், மாடியில் ட்ரெஸ்ஸை காய போட்டிருந்தாங்க, மழை வந்துடுச்சா நான் எடுக்கவே இல்லை, அதுக்கு அந்த திட்டு திட்டுறாங்கடா.
1: ஓஹோ மச்சான், நான் உன்னை கேட்கவா?
2: ஆ கேளு.
1: நீ மலையில் நனைஞ்ச என்னடா அவ?
2: நான் தெரியலையே.
1: என்னடா இது புடியா தெரியல, ஈரமாவடா.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: நீர் வளம் நில வளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா சேலம் மாவட்டம் கருப்பூர் செங்கரடு கிராமத்துல இருந்து கோகுல் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளே அதை வந்து சோசியல் மீடியா மூலமா வந்து தெரியப்படுத்திக்கலாம், அந்த வசதி இருக்கு. இதே வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு இடங்கள்ல ஸ்டால் போடணும், அங்கங்க போக வேண்டியதா இருக்கணும், நிறைய பேர்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணணும், இந்த மாதிரி சவால்கள்லாம் இருக்கு. இதன் மூலமா என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில், இப்போ எங்களுக்கு வந்து லைவ்ல இருந்துகிட்ட 1000 பேர் நான் பார்த்து பேச முடியாது. ஆனால் நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன்னா சோசியல் மீடியாவில் 1000 பேர் பார்த்துட்டு பார்க்குறப்பெல்லாம் கேட்பாங்க, தம்பி அதெல்லாம் பண்ணுறீங்க போல இருக்கு, இதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து எனர்ஜி லெவல் உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா அவங்க அவ்வளோ பேருக்கு நம்ம ரீச் பண்ணிடுவோம், நமக்கு நம்ம சொல்கிற விஷயம் வந்து ஈஸியாக போயிடும். அது இல்லாமல் இன்னொன்று டீப்பாக சொல்லணும்னா ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே போகவே முடியாது அவ்வளோ சீக்கிரம் போய் மார்க்கெட்டிங். ஆனால் சோசியல் மீடியாக்குள்ளே போனால் அவங்க வீட்டுக்குள்ளே ஹால்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் போய் உட்காந்து பார்க்கலாம், ஈஸியாக பார்ப்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம இன்னும் நம்ம டேலண்ட்டாக சோசியல் மீடியாக்கான டைமும் மணியும் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா க்ரோத் வந்து நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதிலிருந்து என்னென்னா எப்போவுமே கஷ்டன்றது நார்மலான விஷயம், அதை பெருசாக பார்க்கவே கூடாது. அதை பெருசாக பார்க்குறதெல்லாம் ஸ்டார்டிங்கில் முடிஞ்சிருச்சு. நமக்கு எப்போவுமே கஷ்டம் வரும், அது என்ன பெருசாக கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கேன், அது எப்போவுமே காமனாக தான் இருக்கும், பொதுவான விஷயம். அதாவது முத நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் இளைஞர்களோ வீட்டில் இருக்கவங்களோ நினைக்கிறது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடி தோட்டமோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப், உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்பான ஒர்க்கு. நீங்கள் ஒரு சின்ன காய் போட்டு அதில் வச்சு விதை வச்சு வர வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நம்ம கூட இருக்க குழந்தைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை வந்து சொல்லி பாருங்கள், செஞ்சு காட்டுங்க. அது பண்ணாலே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஒவ்வொன்றா ஐடியா, ஏன்னா ஒரு எதை தேடல் எது நோக்கி இருக்கோ அது நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஆரம்பிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு தானாகவே அதை அதை பற்றியான சிந்தனை அந்த மனிதர்கள் மட்டும் அந்த பேச்சு மட்டும் தான் பேசுவீங்க, அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். எனக்கு இந்த ஊரில் தான் கரும்பு ரொம்ப அதிகமாக, ஏற்காடு தண்ணி, அதாவது ஏற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு இலையுதிர் காலெல்லாம் வரும், அதில் இந்த இலையெல்லாம் விழுந்து அந்த இந்த இலை மக்கி தண்ணி வரும்போது எனக்கு ஹெர்பல் ஓட்டுறா மூலிகை தண்ணின்னு சொல்கிற மாதிரி வரும். அந்த தண்ணிக்கு இந்த மண் வந்து களியா மண்ணுன்னு சொல்லுவாங்க, அதாவது வண்டல் மண் ஏதோ சம்திங், அந்த மண்ணுக்கு வந்து இந்த உரமும் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து இப்போ ஜூஸ் குடித்தா ஒரு சிலர் இதெல்லாம் சக்கரை போட்டுருக்கீங்களான்னு கேட்பாங்க, ஆனால் சக்கரைலாம் கிடையாது. இந்த உண்மையிலேயே இது இன்னும் அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பனிக்காலத்தில் தான் இது ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா மழை நின்றும் அப்போ கூலிங் மட்டும் கரும்பு அதிகமாகும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப எங்க ஊர்ல ஏன் வந்து கரும்பு ரொம்ப டேஸ்டா இருக்கு, மண்ணு என்ன மாதிரி இருக்கு, தண்ணி என்ன மாதிரி டேஸ்டா இருக்கு, அதை பத்தி சொன்னாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வயலுக்குள்ளார நச்சுயிரி நோய் இல்லாம எந்த மாதிரி பயிர்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஸோ இது மாதிரி நம்ம முதல்ல வெளியே கொண்டு போய் அதை போட்டுடணும். நம்ம வயலுக்குள்ள அந்த இருக்கக்கூடாது, நச்சுரி நோய் இருக்கக்கூடாது அந்த தாக்கப்பட்ட செடிகள். அதுக்கப்புறமா வந்து மீதி இருக்கிற செடிகளுக்கு வந்து நம்ம ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும். அதாவது இமிடாக்குளோபிரிட் அப்படிங்கிற மருந்து, இமிடாக்குளி மருந்து ஒரு மில்லி ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி அப்படிங்கிற மருந்து அதை கலந்து நம்ம அடித்தோம்னா இந்த அந்த ப்ரௌன் தத்து பூச்சி, பழுப்பு தத்து பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சிகளை வந்து அடிச்சிட்டோம்னா அந்த வைரஸ் நோய் வந்து ஒரு செடியில் மற்ற செடிக்கு பரவாமல் இதை வந்து பார்த்துக்கும். இதுதான் வந்து மூன்று முக்கியமான பூச்சிகள், கத்திரியை தாக்கக்கூடிய ஒரு பூச்சிகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நிறைய மகசூல் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா தக்காளியோட காய்ப்புழுக்கள், தக்காளி எப்பயுமே வந்து காய்ப்புழுக்கள் அதிகமா இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா கோடை காலங்களில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காய்ப்புழு தாக்குதல் நல்லாவே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரம்பத்திலே வந்து கொஞ்சம் முன்னாடியே பிஞ்சா இருக்கும் பொழுதே அந்த காய்ப்புழுகளுடைய புழுக்கள் தாக்கம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கும் வந்து தனியாக ஒரு இணக்க வரிச்சு போயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் ஹெலிலியூர்னு சொல்லுவோம். அதாவது கத்திரி எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி, ஆனா அது வேற இது வேற. அதுக்கு கத்திரிக்கு இருக்கக்கூடிய இணக்க வரிச்சு பொறி வேற, தக்காளியை தாக்கக்கூடிய காய்ப்புழுவோடைய இணக்க வரிச்சு பொறிங்கிறது வேற. ஆனா இதுவும் அதே மாதிரி 12 ஒரு ஹெக்டருக்கு, ஒரு ஏக்கருக்கு 5 என்ற விகிதத்துல ஒரு ஹெக்டருக்குனா 12 என்ற கணக்குல வைக்கலாம். இதுலயே அதே மாதிரி தாய் அந்த பூச்சிகளுக்கு முட்டை வைக்கிறதுக்கு ஏதுவான அந்த ஆண் பூச்சிகளை வந்து கவர்ந்தெடுத்து அழிச்சிட்டோம்னா பெண் பூச்சிகள் முட்டையிடாது. ஸோ இதனால தான் இனவிருத்தி இருக்காது. உங்களுக்கு முட்டையிடாதனால அடுத்தடுத்து சந்ததிகள் வளரனால புழுக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிடும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோம்னா, இதுல வந்து நிறைய முறைகள் இருக்கு. அதாவது இந்த தக்காளி காய்ப்புழுவை பொறுத்த வரைக்கும் நிறைய இது, அதாவது இந்த பாக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியல், இந்த பாக்டீரியல் இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புழுக்களுக்கு பாக்டீரியல் நோயை உண்டாக்கும். அந்த மாதிரி வந்து ஃபார்முலேஷன், அதாவது இந்த பவுடர் வடிவத்தில் கிடைக்கும் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. ஸோ பேசிலஸ் பிடின்னு சொல்லக்கூடியது அந்த பவுடரை வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு கரைச்சி நம்ம அடிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இதே மாதிரி அசா டைரக்டின், அதாவது நான் சொன்ன ஏற்கனவே அந்த தாவர எண்ணெய் வேப்பங்கொட்டை சாறு, அப்படி இல்லைன்னா இன்னொரு தாவர எண்ணெய் கடையிலே கிடைக்கும் ரெடிமேடாக கிடைக்கும்னு சொன்னேன், அந்த ஃபார்முலேஷன் அசா டைரக்டின் 1% இந்த கரைசல். அப்படி இல்லைனா இண்டாக்ஸா கார்பு, இந்த மருந்துக்கு பேர் வந்து இண்டாக்ஸா கார்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து 8 ml 10 லிட்டர் தண்ணிக்கு இண்டாக்ஸா கார்ப், அப்புறம் ஃப்ளூபெண்டமைடு 5 கிராம் 10 லிட்டர் தண்ணிக்கு. இந்த 3 மருந்துகள், ஒன்று வந்து அசா டைரக்டின் மருந்து தாவர எண்ணெய் மருந்து, அடுத்தது இண்டாக்ஸா கார்ப் 8 கிராம் 8 ml 10 லிட்டர் தண்ணிக்கு, ஃப்ளூபெண்டமைடு அப்படின்ற மருந்து 5 கிராம் 10 லிட்டர் தண்ணிக்கு, இந்த 3 மருந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அதே மாதிரி தான், கத்திரி எப்படி கத்திரி காய்ப்புழுவுக்கு எதிர்ப்பு திறன் இருக்கோ அதே மாதிரி தக்காளி காய்ப்புழுவுக்கும் நிறைய எதிர்ப்பு திறன் இருக்கு. அதையும் வந்து ஒரே மருந்து தொடர்ந்து கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. ஒரு ஒரு மருந்தையும் ஒரு ஒரு டைம் அடிக்கணும். ஒரு மருந்து அடிச்சோம்னா அடுத்த மருந்து வேற மருந்தாக தான் இருக்கணும் தவிர அதே மருந்து நம்ம கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. மீதி இருக்கு, மீதி டப்பால கொஞ்சம் இருக்கு, நம்ம இன்னைக்கு அடிச்சிடலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் என்னைக்கும் விட்டுறாதீங்க. அது மாதிரி அடிக்க அடிக்க தான் எதிர்ப்பு திறன் வளர்ந்து பூச்சிகளுக்கு என்னதான் நீங்க மருந்து அடிச்சாலும் கடைசியில் சாகாத மாதிரி ஆயிரும். ஸோ இதனால எதிர்ப்பு திறனை வளர விடாம இருக்கணும்னா நம்ம சொன்ன முறையும் ஒரு ஒரு முறையான மருந்துகள் அடிக்கணும்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப என்னென்ன மருந்துகளை எந்தெந்த அளவுகள்ல தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அப்பதான் வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. வாங்க பாட்டை கேட்டு வந்துருவோம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். கடந்து தமிழ் காடுகள் வரைக்கும் இந்த வியக்கத்தக்க மரங்கள் தங்களோட தண்டுகளை இயற்கையான நீர்நிலைகளா மாத்திக்குது. வறண்ட இந்திய காடு ஒண்ணுல வனத்துறை அதிகாரி ஒருத்தவங்க சாதாரணமா தோற்றம் அளிக்க கூடிய ஒரு மரத்தோட அடிமரத்தை தட்டுறாரு. அவங்க கிட்ட இருந்து நீர் அவரோட குவித்த கைகள்ல வழிந்தோடுதுங்க. அவர் வந்து அதை குடிச்சிட்டு அப்படி சிரிப்போட அதனுடைய சுவைய நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து சோசியல் மீடியாலயும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வைரலா வந்து போச்சு. நம்மள நிறைய பேர் கூட அதை வந்து பார்த்திருப்போம். பல பார்வையாளர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்குன்னா பாருங்களேன். ஏன்னா அந்த மரம் பாக்குறதுக்கு முற்றிலும் சாதாரணமாக தாங்க காட்சி அளிக்குது. சொரசொரப்பான பட்டை மொட்டை கிளைகள், இதை தொடர்ந்து அதுக்குள்ளார லிட்டர் கணக்குல குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணீர் இருக்குது அப்படின்றத தெளிவான அறிகுறியும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க ஆச்சரியம்! இந்த இனம் டெர்மினாலியோ டொமென்டோசோ அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியாவில நீங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து சஜ், ஆசான், மருதம் மற்றும் ஐன் அப்படின்னு அழைக்கப்படுது. இது தங்களோட தண்டுகள், வேர்கள் அல்லது திசுக்களுக்குள்ளார நீரை சேமிச்சு வறட்சியை தாங்கி வாழக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க மரங்களோட குழுவை சேர்ந்ததா இருக்கு. இந்தியாவில வறண்ட இலையுதிர் காடுகள், பாறை நிறைஞ்ச மலை சரிவுகள் மற்றும் பாலைவன நிலப்பரப்புகள் ஃபுல்லாவே பல மர இனங்கள் ஒரு உத்தியின் வெவ்வேறு வடிவங்களை பரிணாம வளர்ச்சி மூலமா பெற்றிருக்கு. பருவமழை காலத்துல நீரை சேமிச்சு அதுக்கப்புறமா கடுமையான கோடை காலங்கள்ல அதை மெதுவா செலவழிக்கணும். சில மரங்கள் புட்டி வடிவ தட்டுகளா பருத்து வருதுன்னு சொல்லலாம். மத்தது தங்களோட நீர் இருப்ப வேர்கள்லயோ இல்லனா மென்மையான மர கட்டைகள்லயோ மறைச்சு வைக்குது. அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து துணை கண்டத்தின் ரொம்பவே அசாதாரணமான உயிர் வாழக்கூடிய அமைப்புகள்ல சிலவற்றை வந்து உருவாக்குது. இந்த வைரல் வீடியோல காணக்கூடிய மரம் வந்து

ராஜாசன். மத்திய மற்றும் தீபகற்ப இந்தியா ஃபுல்லாவே பொதுவா காணக்கூடிய சஜ் மரங்கள், அதோட தடித்த ஆழமா பிளவுபட்ட முதலைப்பட்டை மற்றும் நீண்ட வறண்ட காலங்களை தாங்கி வாழக்கூடிய திறனுக்காக அறியப்படுது. எல்லா மரங்களும் தண்ணீரை சேமித்து வைக்கிறது இல்லைங்க. பந்திப்பூர் தேசிய பூங்காவில மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வுல முதிர்ந்த மரங்களோட சுமார் 5-10% மட்டுமே அதோட தண்டுக்குள்ளார நீர் நிரம்பிய குழிகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியப்பட்டிருக்கு. இந்த மரங்களோட பட்டைகள்ல பெரும்பாலும் ஒரு மேடான முகடு இல்லனா வீக்கம் காணப்படுது. இது விஞ்ஞானிகள் ஆவணப்படுத்துறதுக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாடி வன சமூகங்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். கோடை காலத்துல காடுகளுக்கு பக்கத்துல வசிக்கக்கூடிய மக்கள் சில சமயங்கள்ல குடிநீருக்காக இந்த குழிகளை தோண்டுவாங்க. பாரம்பரிய அறிவு முறைகள் இந்த நீரை பாதுகாப்பானது அப்படின்னும், வயிற்று கோளாறுகளுக்கு மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு நீண்ட காலமா கருதி வந்திருக்கு. என்னங்க, வியக்கத்தக்க மரங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு பெண்ணா தனியா நின்று அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சக்சஸை பார்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொன்னா காயத்ரி மேம் தான். அவங்க வந்து ஆரிய ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எதனால அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால அவங்க எவ்வளவு சக்சஸை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம். என் பேரு காயத்ரி. நான் இப்போ 15 இயர்ஸா ஆரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல தான் பண்ணிட்டு இருக்கேன், கிளாஸும் எடுக்கிறேன். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வீட்டுல இருந்து ஒரு ஒர்க் பண்ணாதான் அது வந்து மேனேஜ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. மற்றவங்களுக்கு எதிர்பார்க்காம நாமளே நம்ம வேலை செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஆரி ஒர்க் வந்து வீட்லயே இருந்து செய்யறதுக்கு இந்த ஆரி ஒர்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து உங்களோட பள்ளி கல்லூரி அனுபவம் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
2: நான் வந்து 12th தான் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா எனக்கு காலேஜெல்லாம் சேர்த்து விட்ல. நான் தான் அடம் முடிச்சு கரஸில் பண்ணேன், பிகாம்ஸே பண்ணேன்.

0: அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இப்ப தனியா ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும், ஒரு கையில எங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன். அப்போ வந்து கையில காசும் இல்லை. இப்போ ஒரு இடத்துல நான் கிளாஸ்க்கு போனேன், என் ஃப்ரெண்டு கிட்ட 1500 அவங்க வந்து ஃபீஸ் வாங்கினாங்க. அதை வச்சு நான் ஒரு ரெண்டு பிளவுஸ் போட்டுட்டு அப்புறம் அந்த அந்த பிளவுஸ்ல வர வருமானத்தை வச்சு நான் இன்னொரு இடத்துல கிளாஸ்க்கு போனேன், இன்னும் நிறைய கத்துக்க. அப்புறம் அங்க வந்து நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அது நிறைய பேருக்கு போட்டு தந்து இன்னொரு கிளாஸ்க்கு போனேன். அந்த மாதிரி நான் படிப்படியா வந்து இப்ப வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன். என் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து அவங்களும் கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்திருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். இப்ப வந்து பொதுவா வந்து பெண்கள் அப்படின்னா வந்து இந்த துறை தான் பண்ணணும், அந்த துறை தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க மேம். சொல்லும் போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லும் போதும் நீங்க வந்து இந்த ஹாரி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் மேம்?
0: ரீசன்னா இப்போ மேக்கப் போனோம்னா அவங்களுக்கு அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், தேவைப்படுது. கிளாஸ்க்கே வந்து 15-30 அந்த மாதிரி சொல்கிறாங்க. டைலரிங் போனோம்னாலும் இப்போ 20-24 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஆனால் ஆரி ஒர்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான். கிளாஸ் நாம் கற்றுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ண தான் அது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. வீட்டிலையே இருந்து ஒன்று குழந்தையும் பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டிலே இருந்து வேலை செய்யணும் அப்படின்னா இந்த ஒர்க் தான் கை கொடுக்குது.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான காயத்ரி மேம் அவர்கள் அவங்களோட ஆரிய ஒர்க்கை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வளமே வாழ்வு வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, உத்தராயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களாக இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புற மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தவொடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலம் அடைந்து காணப்படுவதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்படுறது. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவை வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே காயத்ரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஆரிய ஒர்க் துறையில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், நீங்க முதல் முதல்ல இந்த ஆரிய ஒர்க்கை ஃபர்ஸ்ட் பிளவுஸ் பண்ணும் போது என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சு மேம்?
4: எனக்கு வந்து கரெக்டா இருக்குமா இல்ல ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பிளவுஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்தேன். ஒரு 2-3 பிளவுஸ் என்னது ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்துட்டு தான் நான் வெளியே போட்டு கொடுத்தேன். வந்து ஃபர்ஸ்ட் பிளவுஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து 300 தான் எனக்கு வந்தது வருமானமே. அந்த அமௌண்ட் வச்சுதான் அடுத்த கிளாஸ் போறது அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா வந்தது.
3: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து நீங்க பண்ணதுலயே வந்து ரொம்பவே பெஸ்டான பிளவுஸ், ரொம்பவே சூப்பரா இருந்த பிளவுஸ் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க மேம்?
4: இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 3D ஒரு பட்டர்ஃப்ளை ப்ளவுஸ் போட்டேன். அது வந்து இன்ஸ்டால ரீச் ஆச்சு, நிறைய பேரும் கேட்டாங்க. அது இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஒரு 5 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஒரு 15 days ஆச்சு அது ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் தந்தது.
3: சூப்பர் சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பிளவுஸ் ஆரி ஒர்க் போடுறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் மேம்?
4: இப்போ மினிமம்னா ஒரு 2 days ஆகும். சிம்பிள் பிளவுஸ்னா கொஞ்சம் ஹெவினா ஒரு 6 நாள், ஒரு வீக் அப்படி ஆயிடுது.
3: ஓகே ஓகே மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க ரொம்ப வருஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க மேம்?
4: எனக்கு வந்து வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட், மாமியார், மாமனார் அவங்க கொஞ்சம் பேபிஸ் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அவங்கள பார்த்துப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டை சைடு சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பேபிஸை பார்த்துக்கிறதுனால என்னால் தொடர்ந்து வீட்டில் உட்காந்துட்டே இருந்துகிட்டே வேலை செய்ய முடியுது. எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க முடியல. முக்கியமாக வந்து யாராச்சும் பார்த்துக்கணும், பார்த்தா தான் இந்த ஒர்க் கண்டினியூ பண்ண முடியும். அதனால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் பரவாயில்ல, நான் என்னால் கண்டினியூ பண்ண முடியுது.
3: ஓகே ஓகே மேம். இப்போ நீங்கள் ஃபேமிலியுமே பார்த்துட்டு இந்த ஆரிய ஒர்க் பண்ணுறதையும் எப்படி மேம் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறீங்க?
4: எப்படின்னா இப்போ ஒர்க் பண்ணியே ஆகணும். இப்போ எங்கள் கையில் ஒரு வருமானம் வரணும், யாரு கையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன். நான் இப்போ சிங்கிள் மதராக இருக்கேன், என் பேபிஸை பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு நான் இப்போ ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். யார் தயவும் நான் அதை எதிர்பார்க்குறதே இல்லை. இப்போ ஆரி ஒர்க் பண்ணுறேன், கிளாஸ் எடுக்கிறேன், என் செலவை நானே பார்த்துக்கிறேன், எங்கள் பசங்களை ஸ்கூல் ஃபீஸே நானே கட்டுறேன். அந்தளவுக்கு என் ஆரி ஒர்க் எனக்கு கை கொடுக்குது. அந்த அளவுக்கு நான் இப்போ இருக்கேன்னா இந்த தொழில் எனக்கு பரவாயில்லையா இருக்கு.
3: ஓகே ஓகே சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட் நீங்க சொல்லிருந்தீங்க சிங்கிள் பேரண்டா இருந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த சிங்கிள் பேரண்டிங்கா இருக்கும் போது என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருக்கு, எப்படி நீங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்றீங்க மேம்?
4: என்ன சொல்றதுன்னா, ஒரு சப்போர்ட்டா இருந்தா இந்த தொழில வந்து நான் இன்னும் ஒரு ஒட்டி கேட்கறது அந்த நிலைமைக்கு போகலாம். இப்போ வந்து சப்போர்ட்டிங் யாருமே இல்லை, அதனால நான் வீட்டில் இருந்துதான் ஒர்க் பண்றேன். இப்போ வெளியே போற வர வேலை ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க இல்லாதனால எல்லாமே நானே பண்ணுறதுனால என்னால் வந்து அது ரொம்ப முடியல, டயர்டாகிடுது. அப்புறம் இல்லை, நாங்கள் தான் ஒர்க் பண்ணோம், என்னால் முடியும், நாங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு விஷயமும் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்.
3: சூப்பர் சூப்பர். அதாவது யாரோட உதவியுமே எதிர்பார்க்காம நீங்களே தனியாக நின்று இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான காயத்ரி மேம் அவர்கள் அவங்களோட இந்த ஆரிய ஒர்க் பயணத்துல எப்படிலாம் அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே காயத்ரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஆரியோ ஒர்க்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த மாதிரி நீங்க ஆரியோ ஒர்க் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி வந்து நீங்க ஆன்லைன்ல சொல்லி தருவீங்களா இல்ல ஆஃப்லைனா? என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு மேம்?
4: ஆன்லைன்ல எடுக்கிறது இல்லை மேம், இப்ப வந்து ஆஃப்லைன்ல தான் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் இன்னைக்கு கிளாஸ் நான் இப்போ எடுத்தாதான் அவங்க வீட்டுல போய் போட்டு பார்த்துட்டு அவங்க ஃப்ரேம்ல போட்டு பார்த்தாதான் அவங்களுக்கு அது கண்டினியூவா தெரியும். ஆன்லைன் எடுத்தா அது சரியா வரல, அதனால வந்து ஆஃப்லைன்ல தான் இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்கு.
3: சூப்பர் சூப்பர் மேம். மேம், இப்போ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இப்ப படிச்சுட்டு இருக்காங்க மேம்?
4: இப்போ இந்த சம்மர்னால வந்து இப்போ 6-7 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. ஒரு 50+ நான் இப்போ ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அவங்களும் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்களும் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த அளவில் இருக்குங்க.
3: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது நீங்கள் சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்டே திருப்பியும் அவங்க ஒரு கிளாஸஸ் எடுக்கிற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து இந்த ஆரியோ ஒர்க்ல வந்து என்னென்ன மாதிரியான பேக்கேஜஸ் எல்லாம் வச்சு நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்?
4: பேக்கேஜஸ்னா 60+ ஸ்டிச் வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி போறது அப்படின்னு நான் சொல்லி தந்துடுவேன். 80+ ஸ்டிச்சு, அப்புறம் வந்து மெட்டீரியல் எல்லாம் நானே ப்ரொவைட் பண்ணிடுறேன். அவங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் நான் கிளியர்

0: பண்ணிடுறேன். கட் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்கு, 3D ஒர்க்கு, 5D ஒர்க்கு, அதெல்லாம் அவங்க கேட்டுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லை அவங்க ஃபோட்டோ காமிச்சும் அதுலேருந்து ஸ்டிச் ஏதாச்சும் டவுட்னாலும் அவங்க கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து எப்படி ஒரு ப்ளவுஸ் பேஸ் எடுக்கிறது, மார்க் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தந்துடுறேன். அதை வச்சு அவங்க மறுபடியும் ரெகுலராக கண்டினியூ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போடுறாங்கன்னா அதுலேயே அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்துடுது. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் அவங்க ரெண்டாவது ப்ளவுஸே கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இந்த ஒர்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், வந்துடும், கண்டினியூ பண்ணிடலாம்.
1: ஓகே ஓகே மேம். மேம் இப்போ வந்து இந்த ஆரியோ ஒர்க்கு, இந்த ஆரியோ ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ மேரேஜ் எந்த ஒரு ஈவெண்ட் எடுத்தாலுமே அதுதான் பண்ணுறாங்க. அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் அது இருக்குது. அது மூலிமா எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
0: இந்த ஒர்க் பொறுத்த வரைக்கும் இப்போ மேண்டினா அது வந்து ஒரு ரீசன்ட் தான் இருக்கும், மூத்த டைமில் இருக்கும், மேக்கப்பும் அப்படி தான். இந்த ஆரி ஒர்க் வந்து கண்டினியூவாக இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து மெட்டீரியலும் இப்போது விலையேற்றிட்டாங்க, அதனால் இப்போது காஸ்ட்டும் ஏறிடுச்சு ஆரி ஒர்க்கில். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது, இப்போ எல்லாமே ரேட் ஏற்றிட்டாங்க. அதனால் இந்த ஒர்க் கண்டினியூ பண்ணால் அது கண்டினியூவாக வந்துகிட்டே தான் இருக்குது. நானும் ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்க்குறேன், என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியல. கண்டினியூவாக நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஆடி மாதம் லீவில் லீவ் கிடைக்கும் நான் பார்த்தாலும் அப்பவும் ஒர்க் இருக்குது அவருக்கு. இப்போ வந்து ஆவணி மாதம் முகூர்த்த ப்ளவுஸ் எல்லாம் ஆடி மாதமே தந்துடுறாங்க. அதனால் இந்த ஒர்க் பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர். அதாவது எந்த சீசன் வந்தாலுமே இந்த ஒர்க் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் காயத்ரி மேம் அவங்களோட ஆரியோ ஒர்க் வந்து எந்த அளவுக்கு ரொம்பவே இப்போ பீக்கில் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.
2: Hi friends, my name is MS Vengar. I am an independent music composer. இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா FM-க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே காயத்ரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஆடியோ ஒர்க்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா என்ன இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த ஆடியோ ஒர்க்கை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்
2: மேம்? ப்ளவுஸ் தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிளவுஸ்ல பண்ணுறதை விட சுடிதாரில் பண்ணலாம். ஆரி ஒர்க்லேயே மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்டட்டு பேங்கல் அது மாதிரி செய்கிறாங்க, அதையும் கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொல்கிறது, அதை வச்சு நிறையா க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட்டிவ்ஸ் நிறையாவது இருக்குது. பேங்கல்ஸ்லாம் இப்போ நிறையா இப்போ போயிட்டுருக்கு. சாரி மேட்சாக இப்போ பிளவுஸ் பண்ணுறாங்கன்னா கையோட வந்து பேங்கிலும் சொல்லிடுறாங்க, பேங்கிலும் பண்ணித்தரோம்.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து இப்போ சில பேர் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கேட்பாங்க, இதே மாதிரி தான் எனக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்ட்டு. சில விஷயங்கள் வந்து அப்படியே நீங்க பண்ணி கொடுக்கலாம், சில விஷயங்கள் அப்படி பண்ணி கொடுக்க முடியாது. அப்ப கஸ்டமரை வந்து நீங்க என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க மேம்?
2: கஸ்டமர் வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்டுருவேன், எப்படி உங்களுக்கு வேணும், இப்போ வந்து ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லா வேணுமா, இல்ல த்ரெட் ஒர்க் வேணுமா, இல்ல சம்கி யூஸ் பண்ணி வேணுமா அப்படின்னு நான் கேட்டுருவேன். அவங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரி அப்படின்னு. ஆனா இப்ப வந்து நெட்ல இருக்கிற போட்டோ பார்த்துட்டு அப்படியே கேட்டா நான் டக்குன்னு போட்டு தந்துடுறேன். ஆனா இப்படி அப்படி இல்லை, கஸ்டமர் வந்து ஒரு 4-5 போட்டோ பார்த்துட்டு அது மிங்கிள் பண்ணி போட சொல்றாங்க, இல்லைன்னா டிரா பண்ணி தந்துடுறாங்க. அவங்க மைண்ட்ல வந்ததை அவங்க டிரா பண்ணி தந்துடுறாங்க. டிரா பண்ணி தந்தது நான் ட்ரிகேஸ் எடுத்துட்டு நான் அவங்க கிட்ட காமிச்சா அவங்க சரி ஓகே அப்படின்னு சொன்னதான் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். கஸ்டமரை வந்து திருப்திப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனால் அவங்க சொல்ற மாதிரி பண்ணி தந்துட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுறாங்க, அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு அவங்க ரிவீல் பண்றது.
1: ஓகே ஓகே மேம்.
2: அவங்க கேட்ட மாதிரி பண்ணி தந்ததான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. நாங்கள் ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி போட்டோன்னா இதில் இது வந்து இன்னும் ஸ்டோன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறது நிறைய செஞ்சு தந்தால் இன்னும் நிறைய கஸ்டமர் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து இன்னொரு 2 கஸ்டமர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க வந்து என்கிட்ட ப்ளவுஸ் தராங்க. அந்த மாதிரி தான் இப்போது கஸ்டமர் தான், நான் டைலர்கிட்ட ப்ளவுஸ் வாங்குறதே இல்லை, கஸ்டமர் தான் டைரெக்டாக வந்து என்கிட்ட வந்து ப்ளவுஸ் தராங்க, அவங்க தான் வாங்கிக்கிறாங்க. அவங்களும் 2-3 கஸ்டமர்கிட்ட சொல்கிறாங்க. அதனால ஆரிபர்க்ல வந்து கஸ்டமர் கிட்ட கஸ்டமர் டு கஸ்டமர் வாங்கிட்டா தான் பெனிஃபிட்டா இருக்கு, டைலர் கிட்ட வாங்கினா வந்து அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை.
1: ஓகே ஓகே மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றது தான் ரொம்பவே மெயினானதுன்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களோட இந்த ஆரியோ ஒர்க்கை வந்து எப்படி நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க, இல்ல வந்து ஒருத்தவங்க மூலியமா ஒருத்தவங்க அப்படி வந்து நீங்க பண்றீங்களா, எப்படி வந்து இப்போ காயத்ரி ஆரியோ ஒர்க் பண்றாங்க அப்படின்றது எப்படி எல்லாருக்குமே தெரியுது மேம்?
2: நான் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாவில் வந்து சரி இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணி போஸ்ட்டு போடலாம் அப்படின்னு பார்த்தேன். கஸ்டமர் வந்து நேரத்தை நீங்கள் போஸ்ட்டு போடுங்க நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தான் போட்டுட்ருந்தேன், அது அப்போ வந்து ரீச் கம்மியாக தான் இருந்தது. சரி ஃபேஸ் காமிச்சு போடலாம் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் தான் ரீச் ஆயிருக்கு. ஃபேஸ் போட்டு இப்போ வந்து இன்ஸ்டா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது அதெல்லாம் வந்து ஆடி ஒர்க் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓ, இந்த மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணுறாங்க, வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கும் தெரியுது. இப்போது கண்டினியூவாக ஒரு வாரத்துக்கு கண்டினியூவாக நான் போஸ்ட்டு போடுறேன், ஃபோட்டோ போடுறேன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஓ அன்றைக்கி அந்த டிசைன் போட்டிருந்தீங்களே அது நல்லா இருந்தது, அதை பார்த்துட்டு தான் நான் வந்தேன், அந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போது சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இப்போது இந்த பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
1: ஓகே ஓகே மேம். அதாவது சோசியல் மீடியா மூலியமாக நிறைய மார்க்கெட்டிங் வந்து உங்களால் பண்ண முடியுது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்த

காயத்ரி மேம், அவங்களோட ஆரி ஒர்க்கை வந்து எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்றாங்க, எப்படி அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இனி பிற நாட்டிஸ்டோட பாடல் இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சே

0: சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே காயத்ரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஆரி ஒர்க் பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, அவங்க என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி எல்லாருக்கும் சொல்லி தராங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப பெரிய ஜேர்னின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட ஆரி ஒர்க்ல இருந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க?
2: என்னால வந்து வீட்டையும் மேனேஜ் பண்ண முடியல. இப்போ இந்த ஒர்க்கு உட்காந்தா கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டே இருந்தா தான் முடியுது. சப்போஸ் நடுவுல இருந்து எழுந்திரிச்சுட்டா அப்படியே ஒர்க் நின்றுடுது. கஸ்டமர் கிட்ட பதில் சொல்ல முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நான் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் கிட்ட ரெண்டு மூணு கஸ்டமர் கிட்ட என்னால டைமுக்கு தர முடியல. ஃபர்ஸ்ட் இதுல மெயின் விஷயமே ஆரி ஒர்க்கு வந்து டைம் சொல்றாங்க, அந்த டைமுக்கு தரணும், இல்லைனா வந்து அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுது. இப்போ வந்து வீட்டில் ஒர்க்கையும் பார்த்துட்டு மெட்டீரியல் வாங்குறது அதுக்கே வந்து டைம் சரியாக இருக்குது. அப்புறமேட்டு ஒர்க் பண்ண உட்காரும்போது ஒர்க் பண்ண முடியல. இப்போ நைட் ஒர்க் தான் நிறைய நான் செஞ்சுருக்கேன். நைட் ஒர்க் செஞ்சால்தான் அடுத்த நாளைக்கு வந்து இப்போ ஒர்க்கர்ஸ் வராங்க, அவங்களுக்கு நான் வந்து ஒர்க் தரத்துக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. இப்போ வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணுறேன், இதில் வந்து ரொம்ப பொறுமை முக்கியம். நான் கொஞ்சம் டென்ஷன் ஆனதும் அது வந்து சரியாக ஃபினிஷிங் வராது. இப்போ இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா பொறுமையா இருக்கணும். ஏதாச்சும் அதுலயே வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். கஸ்டமர் பேசுவாங்க, மெட்டீரியல் இருக்காது, மெட்டீரியல் வந்து ஒரு வாட்டி கடத்து போயிடும், அதெல்லாம் இருக்கும். ஆனா பொறுமை முக்கியம் இதுல ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கு. கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், சொன்னா கண்டினியூ பண்ணலாம்.
1: ஓகே ஓகே மேம், சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி படிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய படிச்சுட்டு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு போய் தனியா அவங்க ஓனா பிசினஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க?
2: ஒரு 12 பேர் கிட்ட இருப்பாங்க. இப்போ வந்து இவங்களும் வந்து இப்போ சிங்கிள் மதரா இருக்காங்க. இவங்க சிங்கிளா இருந்துட்டு இவ்வளவு மேனேஜ் பண்ணாங்க, அது வந்து எங்களால முடியாதா, என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் மதரே தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களும் அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இல்ல இந்த ஒர்க் பண்ணி அவங்க இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்கன்னா இந்த ஒர்க்ல வந்து அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் அது கண்டினியூ பண்றாங்க. அதனால வந்து ஓ என்னை பார்த்துட்டு அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ரொம்ப.
1: சூப்பர் சூப்பர் மேம், அதை உங்களை வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சு நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது மேம், இப்போது ரேடியோ கேட்டுட்ருக்க பெண்களுக்கு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால பண்ண முடியாமல் வீட்டில் தான் இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு வேலை கற்றுக்கணும். அவங்க வந்து சும்மா இருக்காங்க, இல்லைனா அவங்க டைம் இல்லை அப்படின்னு இல்லை. அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் வந்து ஒன்று கற்றுக்கிட்டா தான். இப்போது ஒரு சூழ்நிலை இப்போ வந்து அமௌண்ட்டு தேவைப்படுது, இப்போது ஃபேமிலியில் எதிர்பார்க்க முடியல அப்படின்னு அந்த சூழ்நிலை வரும்போது இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு கை தரும், இந்த தொழில் வந்து கை கொடுக்குது. அதை நான் வந்து கண் இதில் பார்க்குறேன், நான் அனுபவிக்கிறேன். யாரு கையும் எதிர்பார்க்காம இருக்கணும்னா ஒரு கைத்தொழில் வேணும். அதுக்கு வந்து நீங்க மேந்தி கத்துக்கலாம், நியூட்ரிஷன் கத்துக்கலாம், வீட்டிலே இருந்தே செய்யணும், கண்டினியூ பண்ணணும். பேபிஸும் காத்துக்கிட்டு வீட்டிலே இருந்து செய்யணும்னா ஆறு பேர் உங்களுக்கு நல்லா கை தரும். நீங்க வந்து அதை 100% நம்பலாம், அது செய்யலாம். ஆனா யாரும் வந்து முடியாது, என்னால முடியல அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. என்னாலையும் முடியும், என்னாலையும் முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுங்க, கண்டிப்பா 100% கை தரும்.
1: சூப்பர் சூப்பர் மேம், கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
2: ஓகே மேம், தேங்க் யூ மேம்.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான காயத்ரி மேம் அவங்களோட ஆரி ஒர்க் மூலியமா என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. மணியோ ஒன்றாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. உங்கள் கூட பேச சத்யானா வந்தாச்சு. என்ன சத்யா, இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயங்கரமாக எக்ஸைட்டிங்காக இருப்பீங்க அப்படி மாதிரி நம்புகிறேன். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம யோசிக்கணுங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படி நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வரது? நம்மளை ஃபஸ்ட்டு நாம் நம்பணும், நம்மளால் முடியும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மளால் முடியும், நம்ம முயற்சி பண்ண வீடு உன்னால் முடியும், அடுத்து நீ ட்ரை பண்ணு அப்படின்னு தட்டி கொடுக்க ஒரு உறவு இருந்தால் அது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. அந்த நேரத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த தைரியம் எங்கேருந்து வருன்னு தெரியாதுங்க. ஆனால் திடீர்னு வந்தும் அந்த தைரியம் கொடுக்கறது யார் அப்படின்னா அந்த உறவுகள் தான். அந்த உறவுகள் இல்லைனா அந்த தைரியங்கள் கிடைக்காது. சரி, அந்த தைரியங்கள் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. முயற்சி, உழைப்பு, அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை, நம்ம மேலே நம்மளுக்கு இருக்குன்னு நம்பிக்கை. அவங்க தட்டி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி தான். அதே நேரத்தில் நம்ம தடுக்கி விழும்போது நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலும் அதுவும் ஒரு தன்னம்பிக்கை தான், அதுவும் நம்மளுக்கு ஒரு ஆதரவு தான். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தில் எது நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம்? நம்ம வாழ்க்கையில் முன்னேறும் போது தடுக்கி விழுந்தோம்னா நம்மளை தட்டி கொடுக்குற உறவு முக்கியமா, இல்லை என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்னம்பிக்கை முக்கியமா? இந்த ரெண்டு விஷயத்தில் எது முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது தாங்க எனக்கு இந்த ஒரு தலைப்பு வந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்துச்சு. என்ன

அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய தேவை உறவுகளுடைய ஆதரவா இல்ல தன்னம்பிக்கையா? நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய தேவை உறவுகளுடைய ஆதரவா இல்ல தன்னம்பிக்கையா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்தியா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக முதல் பாடலாவே மதன் தங்கதுரை குரல் சமுதாய வானொலியோட.

0: அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தேன்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தேன்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தேன்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தேன்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தேன்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தேன்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி கை கால் எல்லாம் ஒரே வழியா இருக்கே.
3: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்னை மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்ம 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. காலையில் ஒரு ஷோ, மதிய ஒரு ஷோனாவே இதே ஒரு கன்ஃபியூஷனாக போயிடுச்சுங்க. காலையில் நம்மை சுற்றியில் உங்களுக்காக அப்டேட் சொல்ல போகிறேன். மதிய 8 திக்கும் நம் குரலில் உங்களுக்காக வந்துட்டு நிறைய கருத்துக்கள் வச்சு பேச போகிறோம். பட் இது ரெண்டுமே வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகுது அப்பப்போ. சரி, இப்போ நம்ம டாப்பிக்கில் வருவோமே. இப்போ வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய தேவை உறவுகளுடைய ஆதரவா இல்லை தன்னம்பிக்கையா? வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய தேவை உறவுகளுடைய ஆதரவா இல்ல தன்னம்பிக்கையா? இதுதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் கூட நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்களேன், பிறந்த நாள்ல இருந்து அது தனியாகவே வளர்றது கிடையாது. பெற்றோர்கள், குடும்பம், ஆசிரியர்கள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஆதரவோட வளர ஆரம்பிக்குது. அதனால அதோடைய மனித வாழ்க்கையில உறவுகளுடைய பங்கு மிகப்பெரியதாகவுமே இருக்குது. ஒருத்தர் மனசு உடைஞ்சு போயிட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்துட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோல் கொடுக்கறதுக்கு ஒரு இருந்தா போதுங்க, அதை விட பெரிய சக்தி வேற எதுவுமே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய சக்தியே. பல வெற்றியாளர்களுடைய பின்னாடி அவங்களுடைய நம்பிருக்கக்கூடிய குடும்பம் அப்படி இல்லைன்னா நண்பர்கள் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க, இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு கேள்வி, உலகமே உங்களை நம்பினாலும் நீங்கள் உங்களை நம்பலைன்னா என்ன?

ஆகும், கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி கிடைக்காம தான் போகும். உன்னால முடியும் தம்பி, நீ பண்ண அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. உங்களுக்கு பிடிச்சவர் நண்பரா இருக்கலாம், இல்ல உங்களுடைய உறவுகளா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு என்னால இது முடியாது, என்னால பண்ண முடியாது அப்படி மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுடைய மென்டாலிட்டி மாறதுனாலேயே உங்களால் வந்துட்டு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன விஷயத்தை அடையணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்களை போய் நீங்கள் அடைய முடியாது. உங்களுடைய இலக்கு முழுக்க முழுக்க டிஸ்ட்ராய் ஆகிடும், அதாவது அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதையை மண்ணில் போடும்போது அதை விதைக்கிறது மட்டும் இல்லாமல் மண்ணுடைய ஆதரவு இருக்கணும், தண்ணீரோடைய ஆதரவு இருக்கணும், சூரிய ஒளி கிடைக்கணும். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தாங்க அந்த விதைக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி வெளியே வரும். இல்லை அப்படின்னா அந்த விதை அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். அதனால் உறவுகளுடைய ஆதரவும் வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அசோக் சரணுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்.

விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல் ஓஎம்ஆர் ரோட் சென்னை கால் 7358201234

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பல முறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற தேவை உறவுகளுடைய ஆதரவா இல்லை தன்னம்பிக்கையா, உறவுகளுடைய ஆதரவா இல்லை தன்னம்பிக்கையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. சத்யா, ஏன் கூட இப்போது ஒரு விதை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த விதை வந்துட்டு நம்ம மண்ணில் போடுறோம், அது வளர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஆனால் வந்துட்டு அதுக்கு மண் வேணும், தண்ணி வேணும், சூரிய ஒளி வேணும், அது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அது எல்லா தடைகளையும் தாண்டி முளைச்சி வெளியே வந்து ஒரு மரமாக மாறும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே உறவுகள் கண்டிப்பாக ஆதரவு இருக்கணும், உறவுகளுடைய ஊக்கம் இருக்கணும், உறவுகளுடைய வழிகாட்டுதல் இருக்கணும். ஆனால் அதில் முன்னேறி நடக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு மட்டும்தான். நமக்கு தேவையான வழிபாதையை உருவாக்கி தந்துட்டோம், ஆனால் அதில் நடக்க வேண்டியது நாமளாக தான் இருக்கணும். அதனால் பல நேரங்களில் வாழ்க்கை நமக்கு தனிமையும் தரும், எல்லாத்துக்கும் நம்ம கூடயே இருக்கணுங்கிற சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு வரவே வராது. திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்க, நம்ம வேணாம் சொல்லிட்டு நம்ம தனிமைப்படுத்தப்படுவாங்க. அப்போ தனிமைப்படுத்தப்பட்டாலுமே நம்மளால முடியும், என்னால் ஒரு விஷயத்தை பண்ண முடியும், எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்துட்டு எந்த விஷயத்தை நோக்கி போகிறோமோ அந்த விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம கூட எல்லாருமே இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நண்பர்களால் இருக்கட்டும், இல்லை உறவுகளால் இருக்கட்டும், யாராலையுமே நம்மளை வந்துட்டு ஒரு விஷயத்தினால நம்ம வந்துட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்மளை காப்பாற்றல முடியாது, நம்மளே தான் காப்பாற்றிக்கணும். அதுக்கு தான் தன்னம்பிக்கை வேணும். உறவுகளுடைய ஆதரவு ஒரு காற்று மாதிரிங்க, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு இறகு மாதிரி. இறகு இல்லாமல் காற்று மட்டும் இருந்தால் பறக்க முடியாது, காற்று இல்லைனாலும் சில தூரம் இறகுகளாலையும் பறக்க முடியும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதனால் உறவுகள் இல்லை நம்மளால முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது தானா கிடைக்கும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ் குமாரியோ இது எங்க சேலஞ்சலா பாட்டு வந்துட்டு இருக்குது. நீங்களுமே இந்த தலைப்பின் கீழே என் கூட பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம நிலை எண்ணுக்கு கால் பண்ணியும் உங்களை கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இட்டுதிக்கும் நமக்குள்ள நிகழ்ச்சியில சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ் குமாரோடைய இது எங்க சேலஞ்சலா பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
3: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது பல வரலாறுகள்லாம் எடுத்து பாருங்களேன், பல வரலாறுகளை பார்த்தாலுமே பல சாதனையாளர்கள் ஆரம்பத்தில் ஆதரவு எதுவுமே இல்லாமல் தான் இருப்பாங்க, தனியாளாக தான் போயிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த வெற்றியை பெற்றதுக்கான காரணம் அவங்க மேலே இருந்த நம்பிக்கை மட்டும்தாங்க. அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கூட அவங்களால கண்டிப்பாக அவங்களுடைய வெற்றியை பெற்றிருக்கவே முடியாது. அவங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் அவங்களுடைய வெற்றியை அவங்க கையில் கொண்டு வந்து கொடுக்குறது. அதே நேரத்தில் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தாலும் நல்ல உறவுகள் இல்லை அப்படின்னா வாழ்க்கை முழுசாக ஆகவே ஆகாது. ஏன்னா வெற்றி அடைவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த வெற்றியை பகிர்ந்து கொள்ள ஒரு உறவு இருக்கணும். நான் ஜெயிச்சிட்டேன்பா அப்படிங்கிறோம், ஆனால் நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம யாருக்கிட்ட போய் சொல்கிறது, யாருக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிறது, யாரு கூட சேர்ந்து கொண்டாடுறது, அப்போ நம்மளுக்கு உறவுகள் வேணும் இல்லையா? இல்லை நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கும் உன்னால் முடியும் விடு நாங்கள் இருக்கோம் அப்படி மாதிரி சொல்கிறதுக்கும் ஒரு உறவு இருக்கணும் இல்லையா? அந்த உறவுகள் இல்லை அப்படின்னா அந்த வெற்றி பெற்றாலுமே அதுக்கான பலன் எதுவுமே கிடையாது, வெற்றி பெற்றுட்டோம் அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் தான் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா எல்லா நேரத்துலையும் மக்கள் இருப்பாங்களா, நம்ம கூடயே இருப்பாங்களா, நம்ம கூட உறவுகளாகவே இருப்பாங்களா, நம்ம கூட நண்பர்களாகவே இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு மனக்கசப்புகள் வரலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகலாம், இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கதா செய்யும். உறவா தன்னம்பிக்கையா அப்படிங்கிற அந்த போட்டி கிடையாது, அது உறவுகளை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதா, இல்லை நம்ம செல்ஃபாக யாரையும் நம்பாமல் நம்மளை நாமளே கொண்டு வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறதா அப்படிங்கிற இந்த ரெண்டு பாதையில் தான் வந்துட்டு திரும்புகிற மாதிரி இருக்கும். ஒரு மரம் உயரமாக வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தண்டும் வேரும் அளவுக்கு அதிகமாக, அதாவது ஆழத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்று பிடிக்கணும், அப்போ தான் அந்த மரம் உயரமாக வளர முடியும். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலுமே நம்ம பெருசாக வளரணும் அப்படின்னா நம்மளுடைய தன்னம்பிக்கையும் வேறு மாதிரி அடியில் போய்கிட்டே இருக்கணும், நம்மளுடைய பக்கவாட்டிலையும் உறவுகள் அப்படிங்கிற மாதிரி அகலமும் போய்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளோட வெற்றி பல காலங்கள் நிலச்சி நிற்கும். அதனால் வெற்றி அடைகிறதுக்கு முயற்சி அது ரெண்டாவது பட்சம், அதுக்கப்புறமா தன்னம்பிக்கை அதுதான் முதல் விஷயம். தன்னம்பிக்கை, உறவுகள், உறவுகளுடைய ஆதரவுகள், ஊக்கங்கள், இது இருந்தாவே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்குமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தலைப்பாக வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு தேவை உறவுகளுடைய ஆதரவா இல்லை தன்னம்பிக்கையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்துச்சோம், கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
2: நிச்சயமா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா முதல்ல தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தேவைப்படுது. காரணம், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மற்ற உறவினர்கள் நமக்கு ஊக்கம் கொடுக்கறாங்க, கொடுக்கல, அது ரெண்டாவது பட்சம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டோம் அப்படின்னா நிச்சயம் வாழ்க்கையில வெற்றி பெறலாம். நீங்க சாதனையாளர்கள்லாம் எடுத்து பாருங்க, வாழ்க்கையில அவங்க தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டுதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கிறாங்க. எல்லாத்தோட மற்றவங்க தரக்கூடிய ஊக்கம் அப்படிங்கறத விட ஃபர்ஸ்ட் நமக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை. இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கை தான் மனிதனுக்கு மூன்றாவது ஒரு கை. உறவினர்கள் பல நமக்கு நம்பிக்கையோ ஊக்கமோ கொடுத்தாலும் அது எல்லாமே ரெண்டாவது பட்சம் தான். ஆனா முதல் பட்சம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது தன்னம்பிக்கை தான். எனவே மனிதர்கள் எல்லோருமே தன்னம்பிக்கை கொடுத்து வாழ்க்கையை ஜெயிப்பது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம்.
1: சூப்பர், நான் ரொம்ப சூப்பராக உங்களை கருத்து பண்ணிக்கிட்டேன்.
2: தேங்க்யூ சோ மச். பாய் பாய்.
1: சந்திரசேகர்னா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்தில் பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை தான் முக்கியம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. நானுமே அதாங்க சொல்லுவேன். வாழ்க்கையில் 1000 உறவுகள் இருக்கலாம், ஆனால் அந்த உறவுகள் எல்லாமே கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்காது. அதனால் உறவுகளை நம்புறதை விட நம்மளை நாம்ளே நம்புறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, என்னால் முடியாது, என்னால் வந்துட்டு பண்ண முடியாது அப்படி மாதிரி உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்காமல் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உங்களால் முடியும், உங்களால் முடியாதுன்னா வேறு யாராலுமே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டு ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். அதனால உறவுகளுடைய ஆதரவுகளை தேடுறதை விட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க, வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு தலைப்பில் நான் இங்கிருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் வந்துமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நிதிர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட கட்டப்ப பயனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

இருக்கீங்க. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இந்த மதிய நேரத்தில் எல்லாருமே வந்து சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக வந்து எஃப்எம் கேட்டுட்ருப்பீங்க. இந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம உடலை எப்படி நாம் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் தினமுமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ நிறைய பேர் சாப்பிட்டுட்டும் இருப்பாங்க, அதே மாதிரி நிறைய பேர் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த சாப்பாடு அப்படின்றது தான் ஒரு அடிப்படை நம்மளோட ஆரோக்கியத்தில். அதனால் சரியான உணவுகளை நம்ம வந்து சாப்பிடணும். அதாவது எது சரியான உணவு அப்படின்னு கேட்டால், சின்ன குழந்தைகிட்ட, அதாவது ஒரு நல்லா பேசுகிற குழந்தைகிட்டே எது ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டாவே அந்த குழந்தைங்களே சொல்லணும் சரியானதை சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு அந்த குழந்தைங்களுக்கு கூட தெரியும். அதே மாதிரி வளர்ந்த நல்ல பெரியவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும், எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம வந்து கடைபிடித்தா மட்டுமே போதும், நம்ம ஆரோக்கியமாக மாறிடலாங்க. குறிப்பாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லா வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி வந்து இருக்கணுங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டைஜஷன் ஆகிரும். அதே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு இறைச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து டைஜஷன் ஆக ரொம்ப லேட் ஆகும். ஸோ எப்போயாச்சும் நம்ம வந்து அசைவ உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் இருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து செரிமான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சமைச்ச உடனே நம்ம வந்து சாப்பிடணும், ரொம்ப பழைய உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும். ஏன்னா பழைய உணவுகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பல தீமைகளை வந்து செஞ்சுருங்க. ரொம்ப நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது அதெல்லாம் வந்து ஒரு தவறான முறை. செஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறம் அதை வந்து சாப்பிட்றலாம். குறிப்பாக நம்ம சாப்பிட்றது எப்படி இருக்கணும், அதாவது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நல்லா பசிச்சா மட்டும் சாப்பிடணும். இப்போ நமக்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு மணி நம்ம லஞ்ச் டைம், நம்ம வந்து ஆஃபீஸ்லாம் அந்த டைமில் வந்து சாப்பிட்றதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டைம் வந்து ஒதுக்கி விட்டுருவாங்க. ஸ்கூலில் காலேஜில் எல்லாமே அப்படி தான். ஆனால் நமக்கு அந்த டைமில் பசிக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அது லஞ்ச் டைம் அப்படின்றதுனால நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னா, இல்லைங்க. நமக்கு எப்போ நல்லா பசிக்குதோ, அது வீட்டிலையாக இருந்தாலும் சரி இல்லை எங்கேயா இருந்தாலும் சரி, நல்லா பசித்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட்ணும். பசிக்காததுக்கு முன்னாடியே ஒரு கரெக்டான 9 மணிக்கு காலையில் சாப்பிட்ருவேன், மதியானம் 1 மணிக்கு சாப்பிட்ருவேன், மதியானம் சாயந்தரம் வந்து ஒரு 4 மணிக்கு சாப்பிட்ருவேன், இரவு வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிட்ருவேன், அப்படி வந்து இருக்கக்கூடாது. பசித்தா நம்மளுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில் ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போகிற வழி, உத்தராயக்கம்பட்டி போகிற வழி, தாரமங்கலம் போகிற பெரும் பாதைகளில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டாக பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும்பொழுது நடுவில் வந்து ஒரு நிலப்பரப்பு, ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதில் தான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்தில் இதை வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களாக இந்த கோட்டையை ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில் வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில் நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புற மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற

0: அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுவதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: ஆர்டிஸ்டுடைய பாடல்களை தொடர்ந்து நாகராஜ் பேசிக்கிட்டு இருக்கங்க. இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சி போட்டு ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையை எனக்கு நீங்கள் அனுப்பலாம். தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லைங்களா, இருதய சிகிச்சை நிபுணர் பச்சையப்பன் சார் இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் சார் இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஏற்கனவே வந்து மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து சரியானவங்க, அதற்கப்புறம் அவங்க வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா என்னென்னங்க சார்?
6: அது வருமுன் காப்பத்தை மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணுங்க, அடுத்த பஸ்ஸில் வராங்க, அதாவது வியாதி வந்ததுக்கப்புறம் வராங்க. அதுக்கப்புறம் மருத்துவருடைய ஆலோசனையை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பீரியாடிக்காக அவர் எப்போ வர சொல்கிறாரோ, எந்தெந்த நேரத்தில் செக்அப் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணணும். என்னென்னா நோயினுடைய அறிகுறி வந்து தொடர்ந்து இருக்காது ஒரு மனுஷனுக்கு. அது வந்து நோய் வரத முன்னாடி வரும், நோய் தீவிரமாகும் போது வரும், அதுக்கப்புறம் மருந்தினுடைய கட்டுப்பாட்டு மருந்து வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நோயினுடைய அறிகுறியே இருக்காது. பட் அதுக்காக நீங்கள் நோயாளி இல்லைன்னு ஆகிடாது. நோய் உள்ளே இருக்குது, மருந்துனால கட்டுப்பாடு இருக்குது. அதனால் நீங்கள் மருந்துகளை கரெக்டாக அவர் சொல்கிறபடி கரெக்டாக அவங்க சொல்கிற டோஸில் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து இன்னொருத்தவர்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது. ஒரு அவங்கவுங்க நண்பராகவும் இருக்கலாம், இல்லை இருதய நோய் ஸ்பெஷலிஸ்ட் இல்லாத டாக்டராக இருக்கலாம், இல்லை மருந்து வியாபாரம் செய்யும் மருந்து ஆளுநராக இருக்கலாம். அவங்ககிட்ட சொல்லும்போது இந்த மருந்து இதுக்கு தேவையில்லையே அப்படின்ற மாதிரி தவறு அவங்கள வழிநடத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக மருத்துவர், இருதய மருத்துவர் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறாரு, நல்லது தான் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு.

கவனிக்கணும் அப்படின்னா, மருத்துவர்கள் சொல்கிற விஷயங்கள், இத்தனை நாளைக்கு ஒரு முறை செக்கப் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலும், இல்லை அவங்க வந்து எடுத்துக்க சொல்கிற மருந்துகளையும் கரெக்டாக வந்து எடுத்துக்கணும், கரெக்டாக வந்து செக்கப் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதையா இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சியா கேட்டுட்டே இருங்க. தினமுமே நம்மளுடைய மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய பல விஷயங்களை நாகராஜ் நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தொடர்ச்சியாக இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் நாகராஜ் மன ஆரோக்கியத்தை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சூரிய ஒளி நம்மளுடைய ஆரோக்கியத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். சூரிய ஒளி நம்மளுடைய உடல் நலத்தில் பல மாற்றங்களை செய்யக்கூடியது. பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் சூரிய ஒளி நம்மளுடைய உடலுக்கும் சருமத்துக்கும் பல நன்மைகளை பண்ணுது அப்படின்னு. ஆனால் இந்த சூரிய ஒளிக்கும் மனநலத்துக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால் சூரிய ஒளியில் தினமும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டைமில் நிற்கணும் அப்படின்னா மார்னிங் டைமில், அந்த சூரியன் உதயமாகுது இல்லையா, அப்போ லைட்டாக வெயில் வரும், அந்த ஒரு டைமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நிற்கலாம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் அந்த சூரியன் மறையிறப்ப லைட்டாக வெயில் அடிக்கும், அந்த வெயிலில் ஒரு 10 நிமிஷம் நிற்கலாம். இப்படி ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம நின்னோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய மனநலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய மன ஆரோக்கியம் சார்ந்து, அதாவது சூரியன் மறையும் போது நம்ம வந்து இரவு உணவை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் மறையிறப்ப நம்ம வந்து இரவு உணவெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்ம உடம்பில் ஒரு ஹார்மோன் சுரக்கணும். அந்த ஹார்மோனோட பேர் மெலட்டோனின் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னா இருட்டில் தான் வந்து சுரக்கும். சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அந்த இருட்டில் அது வந்து சுரக்க ஆரம்பிக்காமல் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம விளக்குகளை ரொம்ப பவர்ஃபுல்லான விளக்குகள்லாம் வந்து அணைக்காமல் இருக்கிறப்ப அது சுரக்காமலே போகுது. அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து செல்ஃபோன் வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம் இல்லையா, அதிலிருந்தும் அந்த ஒளி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து சரியாக சுரக்காது. அதனால் சரியான தூக்கம் நமக்கு வந்து கிடைக்காது, ஆழ்ந்த தூக்கம் வந்து கிடைக்காது. இதனாலையும் நமக்கு வந்து மனச்சோர்வு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து சூரியன் மறைஞ்ச உடனே ஒரு 6 மணிக்கெலாம் நம்ம வந்து சாப்பிட முடியாது. ஒரு 6.5 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிக்கலாம், இல்லாட்டி 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கலாம். அதுக்கப்புறம் இரவு நம்ம தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆழ்ந்த தூக்கம் வந்து கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சோனா எஃப்எம்முக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நம்ம நிலையின் 9787770178. இப்போ தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அருமையான 2 பாடல்கள். பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுட நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம கூட சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா, பற்களோட ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல இந்த பற்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எந்த மாதிரி நம்ம பற்களை ஆரோக்கியமா வச்சுக்கலாங்க ஐயா?
7: பல் துளக்குதல். இந்த பல் துளக்குதல் என்கின்ற நேரத்தில், அந்த நாட்களில் எல்லாம் ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதனை புரிந்து கொண்டு நமது முன்னோர்கள் ஆலங்குச்சி கொண்டும் வேலங்குச்சி கொண்டும் வேப்பங்குச்சி கொண்டும் பல் துளக்கி வந்தார்கள். இன்றைக்கு எண்ணற்ற வகையான பேஸ்டுகள் நடைமுறையில் நம்முடைய பயன்பாட்டில் இருந்து வருகிறது. ரசாயன கலவைகள் மிகுந்த அந்த பற்பசைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு தான் வருகிறோம் நாகரிகம் என்கின்ற அடிப்படையில். முன்பு போல இப்பொழுது இந்த குச்சிகளை எல்லாம் தேடிக்கொண்டு இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் பரபரப்பான வாழ்க்கை முறை, அதிலே பயணிக்க வேண்டி இருப்பதனால் இந்த ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் எங்கே தேடுவது என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். இருந்தாலும் தேடக்கூடிய நேரத்தில் அது நிச்சயமாக கிடைக்கின்றது. பல் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடனே இருக்க வேண்டும் என்றால் பல் பராமரிப்பு மிக மிக அவசியம். ஒரு சிலர் மத்தியில் இருக்கக்கூடிய வழக்கம் இந்த பெட் காஃபி, படுக்கையில் எழுந்திருத்த உடனேயே வாய் தூய்மையை ஏற்படுத்தி கொள்ளாமல் அப்படியே பெட் காஃபி பருகுவது, இது மிக மிக தவறான ஒரு பழக்கமாகும். பல் தூய்மை ஏற்படுத்தி கொண்ட பிறகுதான் எந்த ஒரு பானத்தையும் பருக வேண்டும். அந்த நாட்களிலே நமது முன்னோர்கள் நீர் ஆகாரம் அதை தான் பருகினார்கள். இந்த காஃபி டீ எல்லாம் அப்போ இல்லை. நீராகாரம் என்று சொல்லக்கூடிய முன்னிரவு சமையல் செய்த அந்த சாதத்தை அதில் நீரை ஊற்றி வைத்திருந்து காலை பொழுதிலே முதல் பானமாக குடித்தது அந்த நீராகாரம் தான். வயிறு நல்ல குளுமையாக இருக்கும். இப்போது சூரிய

0: உதயத்து பிறகு எழுந்திருச்சு இந்த உடலும் வெப்பமாயி சூரியன் வெப்பமும் நம்மை தாக்கி சூடான பானங்களை குடிப்பதனாலேயும் நமக்கு ஆரோக்கியம் குறைந்து கொண்டே வருகிறது.
1: கண்டிப்பாங்க ஐயா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஒரு விஷயங்களும் நேயர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஐயா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: லேசா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ வெயிலெலாம் வந்து ஓரளவுக்கு கம்மியானால் கூட ஓரளவுக்கு வந்து வெயில் அடிச்சுக்கிட்டு தான் வந்து இருக்குது. இந்த வெப்ப அலை காரணமாக பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் நிறைய பேருக்கு வந்து சளி காய்ச்சல் பாதிப்புகள்லாம் வந்து ஏற்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதுமே நம்ம வந்து பருவமழை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனாலும் இந்த ஒரு டைமில் லைட்டாக அப்பப்போ வெயில் அடிக்கிறதுனால இந்த வெயிலில் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பேசுகிறதும் ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குங்க. இந்த ஒரு டைமில் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு பிரச்சனை நம்ம அதிகமாக வந்து கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக வயதானவங்களுக்கு அதிகமாக வரலாம், இளம் வயதினருக்கு கூட இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது வரலாம். இதை வந்து ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. வெயிலில் அதிகமாக வந்து போகிறவங்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் வந்து கிடைக்காட்டி, அதாவது தண்ணீர் சத்து வந்து இல்லாட்டி நிறைய விளையாடுறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த ஹீட் எக்ஸாஷன் அப்படின்ற அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வரலாம். இந்த ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சி நம்ம வந்து சிகிச்சை ஆரம்பித்தா அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் நம்ம வந்து தடுக்கவும் முடியுங்க. குறிப்பாக நம்ம வீடுகளில் தாத்தா பாட்டிக்கு வந்து காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ, இல்லை அவங்க வந்து ஒரு குழம்படம் மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது பேசினாலோ, நான் எங்கே இருக்கிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து தெரியாமல் ஏதோ ஒன்று அவங்க வந்து பேசினாலோ, அதெல்லாம் ஹீட் ஸ்ட்ரோக்கோட அறிகுறியாக வந்து இருக்கலாங்க. சாதாரண தொற்று அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு வீட்லேயே வந்து பாராசிட்டமால் வந்து கொடுக்காம ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி பார்க்குறது

ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா வந்து இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து காய்ச்சல் தொடர்ச்சியாக இருக்குது, அதே மாதிரி இது நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு நாம்ளே வந்து இருக்கக்கூடாதுங்க. குறிப்பாக 102 டிகிரிக்கு மேலே காய்ச்சல் இருந்தால் உடனே நம்ம வந்து மருத்துவமனைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடணும். பெரியவங்களை ஹீட் ஸ்ட்ரோக் பாதித்த அந்த ஒரு நபரை வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி தான் சிகிச்சை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி எப்போயும் வர காய்ச்சல், அதே மாதிரி சளி எப்பயுமே வரும், அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு 2-3 நாட்களுக்கு வந்து அது தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது ஒரு அறிகுறியாக எடுத்துக்கிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட டெஸ்ட்லாம் வந்து எடுத்து பார்த்து இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சி அதற்கான சிகிச்சைகளை வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: பெண்கள், உங்களுடைய சின்ன வயசுல இருந்த ஒரு விஷயத்த நான் இப்போ வந்து மிஸ் பண்றேன் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? யோசிக்காம கால் பண்ணி சொல்லுங்க. 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சின்ன வயசுல நான் இந்த விஷயத்த நான் வந்து மிஸ் பண்றேன்ப்பா, இப்போ வரைக்கும் எனக்கு அது நினைப்புல இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நீங்க வந்து மறக்காம கால் பண்ணி சொல்ல போறீங்க. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் அதை பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார். கேட்டுக்கூடிய எந்த பொறுப்புணர்ச்சியுமே இல்லாம நண்பர்களோட அதிகமா விளையாடுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நண்பர்கள் கூட சண்டை போடுறது, இது வந்து அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அந்த நாட்கள் வந்து ஒரு தனி சுகம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீ வந்து ஒரு பொறுப்பான பையனா மாறிட்டப்பா அப்படின்னு சொல்லி என்ன வந்து மெருகத்திக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து என்னோட சின்ன அந்த சுட்டித்தனமா இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் நான் விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு பொறுப்பான மனிதனா, ஒரு பொறுப்பான பையனா வந்து வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையும் பாத்துக்கணும், வீட்டுக்காக தான் நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம், வீட்டை நம்ம பாத்துக்கணும், அம்மா அப்பா வந்து சரியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ இது வந்து எனக்கு இருக்கு அப்படின் போது இத பெண்களுடைய வாழ்க்கையில அப்படியே திருப்பி பாருங்க. பெண்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே வந்து குழந்தை பருவம் அப்படின்றது வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து பெண்களுடைய வாழ்க்கையில வந்து அப்படியே முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீ வந்து ஒரு பெரிய பொண்ணு ஆகிட்டீங்க, அதனால வந்து இதுக்கப்புறம் குழந்தை மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு தெரியாமலே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த சின்ன குழந்தை அப்படின்ற ஒரு பருவம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த சமூகம் என்ன சொல்லிடும் அப்படின்னா, பொண்ணுங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கலாமா, சின்ன குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஓடுறது, ஒடியாடுறது இதெல்லாம் வேணாம், ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பெரிய பொண்ணு ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து இருக்க வச்சிருவாங்க. பெண்களும் அதே மாதிரி இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே கல்யாணம், அதுக்கப்புறமேட்டு குடும்ப பொறுப்புன்னு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு காலத்தில் சத்தமாக சிரித்த பொண்ணு, துள்ளி குதிச்சு ஓடியாட்டிட்டு இருந்த பெண்ணு, மலையில் யார் சொல்லியும் கேட்காம நனைஞ்சிக்கிட்டு இருந்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து எங்கேயோ காணாமல் போயிடுற சூழ்நிலை அப்படின்றது பெண்களுக்கு மட்டும்தான் வர ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாரையும் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவனிச்சுக்க ஆரம்பிக்கணும், அதனால வந்து ஒரு தாயா மனைவியா அப்படின்னு சொல்லி இருக்க ஆரம்பிச்சதுனால இந்த மாதிரியான நிலை அப்படின்றது பெண்களுக்கு வர ஆரம்பிக்கும். சோ அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் வந்து ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த சின்ன வயசுல என்னோட மெமரிஸ் வந்து இன்ன வரைக்கும் இந்த விஷயம் எனக்கு வந்து மறக்காம இருக்கு, இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல இந்த விஷயம் எனக்கு வந்து நான் வந்து மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வியா வச்சிருக்கேன். பெண்கள், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்க சின்ன வயசுல இந்த விஷயம் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு, இந்த விஷயத்த நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்த சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேர்களே. சோ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க நேர்களே. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே

0: கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்கள் எந்தெந்த துறையில் சாதனை பண்ண முடியுமோ, எந்தெந்த துறையெல்லாம் இருக்கோ அந்தந்த துறையில் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பெண் மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாராலையும் பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஏன்னா உலக யோகாசன சாம்பியன்ஷிப் சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நான் பகிர்ந்துக்க போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் மனிதர்களே. இந்த விளையாட்டு துறையில வந்து இந்தியாவுடைய பாரம்பரிய கலை வடிவமா இருக்கக்கூடிய யோகாவை உலக அளவுல போட்டி விளையாட்டா மாற்றக்கூடிய ஒரு சர்வதேச தளமா மாறிடுச்சு. குஜராத் மாநிலத்துல அகமதாபாத்ல வந்து இந்த போட்டி வந்து நடைபெற ஆரம்பிச்சது. இந்த போட்டியில வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து உலக அளவுல இருக்கக்கூடிய நடுவர்கள் கேமராக்கு முன்னாடி அவங்களுடைய உடலை கடுமையான கோணங்கள்ல வளைச்சது மட்டும் இல்லாம பேலன்ஸ், அதாவது பேலன்ஸ் பண்ணி நிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. ஒரு நொடி பொழுது கூட தவற விடாம அவங்களுடைய அந்த பொசிஷனை வந்து தக்க வச்சிருக்காங்க. இந்த போட்டியின் மூலமா மிகப்பெரிய சவால்கள் எல்லாத்தையும் கடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பரிவிருந்த உபவிஷ்ட கோண சொன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசன நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்க ஆரம்பிக்குது. இந்த ஆசனம் பண்றது வந்து மிக சவாலான ஒரு விஷயம். அந்த ஆசனத்தை ஈஸியா பண்ணது மட்டும் இல்லாம நேர்த்தியாவும் சிரிப்போடையும் இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா பண்ணது, அதுவும் இளம் வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண் பண்ணது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இதுக்காக தான் வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு அப்படின்றது கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். சர்வதேச அளவுல உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய முன்னணி வீரர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த முதலாவது உலக யோசனை விளையாட்டுல வந்து சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியாவின் சார்பாக பங்கேற்றது மட்டும் இல்லாம அசாத்திய திறமையும் வந்து இவங்க வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்றதா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்தெந்த துறையில பெண்களால சாதனை பண்ண முடியுமோ அந்தந்த துறையில பெண்கள் சாதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வரிசையில நானுமே இடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா வந்து இந்த சாதனையை பண்ணிருக்காங்க. நானும் அந்த வீடியோஸ் எல்லாம் அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியிலுமே வந்து யோகாவை பத்தி யோகா தெரபிஸ்டா இருக்கக்கூடிய ரேவதி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் வந்து பேச போறாங்க. ஸோ அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து மொத்தமா நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும், குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு பல பிரச்சனைகளுக்கு வந்து டாக்டர்களுமே ரெஃபர் பண்றது யோகா எல்லாம் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாமே பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலயமா அவங்க சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டு வராங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு போது இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணாதது யோகா பண்ண ஆரம்பிச்சா இது ஒரு அளவுக்கு நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள்லாம் சரியாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கு உடற்பயிற்சி பண்றது அந்த அளவுக்கு முக்கியம், யோகாசனம் பண்றது அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே வீட்டுல செம திட்டு போல.
2: அதை என் மச்சான் ஞாபகப்படுத்துற.
1: சரி, எதுக்கு திட்டு வாங்கினேன்னு சொல்ல.
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், மாடியில் ட்ரெஸ்ஸை காய போட்டிருந்தாங்க, மழை வந்துருச்சா, நான் எடுக்கவே இல்லை, அதுக்கு அந்த திட்டு திட்டுறாங்கடா.
1: ஓஹோ மச்சான், நான் உன்னை கேட்கவா?
2: ஆ கேளு.
1: நீ மலையில் நனைஞ்ச என்னடா அவ?
2: நான் தெரியலையே.
1: என்னடா இது கூடயா தெரியல, ஈரமாவடா.
3: உங்களுக்கு

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் அவங்களுடைய உடலை வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க, பராமரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது. இது நான் என்னோட வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து அதிகமாக வெளியில் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து மார்னிங்கில் வாக்கிங் போயிட்டு இல்லை ஜாகிங் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆரம்பித்தேன். அப்போ என்ன நானே ஸ்டடி பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து நான் வீட்டுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆஃபீஸ் வர ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு எப்படி இருக்க ஆரம்பிச்சது, அதே மாதிரி ஒரு நாள் வெளியில் போயிட்டு வாக்கிங் ஜாகிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஆஃபீஸ் வர ஆரம்பித்தேன். அப்போ எப்படி என்னோட மனநிலை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்க ஆரம்பிச்சது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் இருக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் எதை பற்றி பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரிய ஒளியும் பெண்களுடைய மனநிலை மாற்றங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதை பற்றி தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு தலைவிகளாக இருக்காங்க அப்படின்னும் போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் போற பெண்கள் இருக்காங்க அப்படின்னும் போது ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் ஏசி ரூம்குள்ளேயே இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய உடம்புகள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சம் அப்படின்றது படவே படாது. அந்த மாதிரி தான் பெண்கள் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம உடம்புல சாதாரணமா வந்து இந்த சூரிய ஒளி படும்போது நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய இந்த செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். வெளிச்சமே இல்லாத போது இந்த ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிச்சு காரணமே இல்லாம சோகம் அழுகை விரக்தி இதெல்லாமே வரத்துக்கான காரணமா மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த சூரிய ஒளியெல்லாம் பெண்கள் வராததுனால விட்டமின் டி குறைபாடு அப்படின்றது பெண்களுக்கு அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா பெண்களோட எலும்புகள் வந்து பலவீனப்படுத்த ஆரம்பிக்குது. அது ரொம்ப நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அதிகமான அதாவது தீவிரமான மூட் ஸ்விங்ஸ் ஏற்படுறதுக்காக இருக்கட்டும், மனசோர்வு உண்டாகிறது இது எல்லாமே வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. இது நார்வே நாட்டில் இருக்கக்கூடிய ஆய்வு குறிப்புகள் வந்து வெளியிட்டிருந்த ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதனால வெயிலில் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயில் கம்மியாக இருக்கிற காலங்களில் பெண்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஆய்வு குறிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் அதாவது இந்த சூரிய ஒளி இந்த வெளிச்சம் இதெல்லாம் குறைவாக இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது யதார்த்தமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் வந்து காலையில் இல்லை சாயங்காலம் வந்து ஒரு 20 நிமிஷம்லேருந்து 30 நிமிஷம் இந்த மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டுக்கு வெளியிலையோ ஒரு திண்ணையில் வந்து உட்காந்துட்டு வெயிலில் ஒரு 5 நிமிஷம் டீ காஃபி குடிக்கிறது இல்லை சாப்பிட்றது இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சூரிய வெளிச்சம் அப்படின்றது உங்களுடைய உடம்பை ஆரோக்கியப்படுத்த ஆரம்பிக்கும். உங்களுடைய மனசையும் வந்து சரியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் சோனாஃபி நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போகிறீர்களே. ஸோ அதே தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி எனக்குமே இந்த ஃபீல் தான் கொடுத்துச்சு. நான் வீட்டில் இருந்தது வெளியில் வராமல் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நான் வெயிலில் ஒரு நாள்

ஜாகிங் போயிட்டு அன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் வரும்போது எனக்கு டயர்டு தெரியல, எனக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்த மாதிரி ஒரு உணர்வுலாம் இருக்க ஆரம்பிச்சுது. இது நான் என்ன ஸ்டடி பண்ணிக்கும் போது இருக்க ஆரம்பிச்சுது. நீங்களுமே உங்களை ஸ்டடி பண்ணிட்டு உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேர்களே. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்து இருக்க நேர்களே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து இல்லை சில சனகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா

0: லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்ம பகுதியில நம்ம கூட யார் வந்து அடுத்ததா பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேவதி மேம் தான் பேச போறாங்க. சோ நம்ம சேலம்ல வந்து 5 இயர்ஸ்க்கு மேல யோகா தெரபிஸ்டா இருக்காங்க, அவங்க கிட்டதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். ரேவதி மேம் வணக்கம். மேம் மேம் நீங்க சொல்லியிருந்தீங்க நான் ஆஃப்டர் பேபி, அதாவது பேபி பிறந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து யோகா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன், யோகா தெரபிஸ்டாவும் ஆனேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ எல்லா பெண்களுமே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆஃப்டர் பேபிக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து யோகா பண்றது வந்து சகஜமா மேம் இல்ல அதை பண்ண முடியுமா, அந்த சூழல் எப்படி இருக்கும் மேம்?
1: பண்ண முடியும் சார், கண்டிப்பா பண்ண முடியும். ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, உங்களுக்கான டைம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு அந்த ஒரு 2 ஹவர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு 1 ஹவர் நீங்க உங்களுக்காக எடுத்துட்டு ஒரு கிளாஸ்க்கு போகலாம், யோகா கத்துக்கலாம், அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க சோம்பேறித்தனம் தான் அது காரணம். கண்டிப்பா பண்ண முடியும்.
0: பெண்கள் அவங்க வந்து அவங்களுக்கு நேரம் அப்படின்றதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும், ஆனா அவங்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே அவங்களுக்கு தான் பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து ரேவதி மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கும் டைம் அப்படின்றத இருக்க ஆரம்பிக்கும், பட் உங்களால முடியல அப்படின்னு நீங்களே தான் வந்து நினைச்சுக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா அவங்க எல்லாருக்கும் சொல்றேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து ரேவதி மேம் பேசிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். ரேவதி மேம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த முக்கியமான கட்டம் பெண்களுக்கு, பெண்களுடைய வாழ்க்கையில 40 வயசு கடந்த பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெனோபாஸ் காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மெனோபாஸ் காலகட்டங்கள்ல யோகா அப்படின்ற ஒரு விஷயம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் மேம்?
1: சார், மெனோபாஸ் பீரியடு கண்டிப்பாவே ஒரு இக்கட்டான காலகட்டம் தான். ஏன்னா இப்போ எனக்கு மெனோபாஸ் இருக்குன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு மெனோபாஸ் இருக்குன்னா அவங்களுக்கு அது வேற மாதிரி இருக்கும், எனக்கு வேற மாதிரி இருக்கும், என்னாலேயே அவங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. ஓகே, அதனாலதான் உமன் யோகா தெரபிஸ்ட் கிட்ட நீங்க போகும்போது அவங்களுக்கு அந்த புரியும், ஓகே இது வந்து கண்டிப்பாவே ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான், இதை நம்ம கொஞ்சம். எல்லாருக்குமே அது ரொம்ப இக்கட்டா இருக்கான்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் இருக்கு. ஒர்க்கிங் உமன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிடுறாங்க. நான் பல பேரை நோட் பண்ணுவேன், 42, 43 நான் மெனோபாஸ்ல இருக்கீங்களா தெரியல, அப்பப்போ ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆனால் நான் பெருசாக அதை நோட் பண்ணுறது இல்லைம்பாங்க. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட பேசும்போது எனக்கு அப்படியே பயங்கர கல்ல தூக்கி தலையில வச்ச மாதிரி இருக்கு. பொதுவாக அவங்க யூஸ் பண்ணுற சாதாரண வார்த்தைகள் இது, கல்ல தூக்கி தலையில வச்ச மாதிரி இருக்கு, ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கு, குழந்தைங்க கிட்ட ரொம்ப கத்துறேன், இதெல்லாம் அவங்க பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யோகா அவங்கள ரொம்ப ஹெல்ப் பண்ணி, கவுன்சிலிங் இருக்கு சார் நம்ம கிட்ட, கவுன்சிலிங் நம்ம ப்ராப்பராக ரெகுலராக அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை பேசுறத கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நம்ம முதல்ல அவங்கள லிசன் பண்ணவே அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க.
0: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் காலகட்டம் நெருங்கிட்டா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே அவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது. அவங்க வந்து அவங்கள கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உடலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கள பற்றி கேர் பண்ணிக்காமல் இருக்கிறதுனாலே அவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத ரேவதி மேம் இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துருக்காங்க. தொடர்ந்து நம்ம அவங்க கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு.
2: டெக் குரு
3: லேசா லேசா
1: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேவதி மேம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி மேம் யார், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம்ல யோகா தெரபிஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ரேவதி மேம், இது நாள் வரைக்கும் நான் வந்து யோகா பண்ணதில்லை அப்படின்னு நிறைய பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா இருக்கட்டும் இல்லை மெனோபாஸ் காலகட்டங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரியான காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து யோகா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ இது நாள் வரைக்கும் நான் யோகாவே பண்ணதில்லை, இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் அப்படின்னு போது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பெண்கள் எந்தெந்த டைம் எல்லாம் அவங்க வந்து யோகா அப்படின்றத பண்ணலாம் மேம்?
5: அதுதான் சார் நான் சொன்ன மாதிரி, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்கு ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு, மதர் ஃபீட் எல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் என்னால் ஒரு டைம் ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னா போய் தயவு செய்து யோகா கிளாஸ்ல சேர்ந்துருங்க. உங்களுக்கு எப்பவுமே எனக்கு வந்து டைம் இருக்கு, என்னால் ஒரு 1 மணி நேரம் ஒதுக்க முடியும், உங்களால வீட்லயே ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப குட், நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னால வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்ணை மூடிட்டு என்ன சென்டர் பக்கத்துல இருக்கோ அங்க போய் சேர்ந்துருங்க. அந்த ஒரு 1 hour நீங்க உங்களுக்காக பண்ற ஒரு 1 hour தியாகம் வந்து 23 hours ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கும். உங்களால நல்லா தூங்க முடியும், நல்லா உங்க ஒர்க்கப் பண்ண முடியும், எஃபெக்டிவான ஒரு ஒர்க்குள்ள உங்களால போக முடியும்.
4: ஓகே மேம், ஓகே மேம். ஒரு வேலையை வந்து கன்சிஸ்டன்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கா இருக்கட்டும் இல்ல உடலை வந்து சோர்வே இல்லாம வச்சுக்கிறதுக்கு இந்த யோகா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் பெண்களுக்கு அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில வந்து சொல்லியிருக்காங்க ரேவதி மேம். ஸோ தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். ரேவதி மேம், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இந்த மெனோபாஸ் காலகட்டங்கள்லாம் பெண்களுக்கு வருது அப்படின்போது அந்த நேரத்துல யோகா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்போது ஒரு சில விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டாயமா இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இளம் வயசுல இருக்காங்க அப்படின்போது அந்த நேரத்துல எல்லா ஆசனங்களையும் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம், ஆனா மெனோபாஸ் காலகட்டங்களா இருக்கட்டும் இல்ல வயதான காலகட்டங்கள்ல வந்து இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்கள் தவிர்க்கணும் மேம்?
5: சார் ரொம்ப இப்போ வந்து பேசிக்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரோட ஹெல்த் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ ரொம்ப சாதாரணமா பண்ற இப்போ பத்மாசனா ஒரு சிலரால உட்கார முடியாது, வஜ்ராசனா ஒரு சிலரால உட்கார முடியாது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமே ஒரு சிலரால பண்ண முடியாது. பெரிய விஷயம் ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்க, ஏன்னா அந்த சின்ன சின்ன போன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அதனால அந்த விஷயத்தை அவங்களால பண்ண முடியாது. மிச்சப்படியா கொஞ்சம் ஹெவியான ஆசனம் எல்லாம் பண்ணுவாங்க, பட் எந்த உடம்புக்கு என்ன தேவைங்கிறது அவங்கள ஜட்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும்.
4: யோகா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் தான். உடலளவுலையும் மனதளவுலையும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால பெண்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இல்லை உங்களுடைய உடலில் வந்து மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது, இந்த மெனோபாஸ் காலகட்டங்கள்லாம் வருது அப்படின்போது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த இந்த யோகாவை வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்போது நல்ல ஒரு ட்ரைனர்கிட்ட போய் நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சில ஆசனங்கள்லாம் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்போது நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவை பார்த்து பண்ணுறீங்க அப்படின்போது அதனால பல விளைவுகள் அப்படின்னு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால அதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு நீங்க ஒரு நல்ல ட்ரைனர் கிட்ட போயிட்டு நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்படின்றது நானுமே சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்

இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். ஆரம்பத்தில இருந்து சாதனை பெண்களை பத்தி பேசியிருக்கேன். அதே மாதிரி பெண்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ரேவதி மேம் யோகா தெரபிஸ்டா வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேரங்களே. தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் எஃப்எம் லேசலேசா நிகழ்ச்சி நேர்களை.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோடய வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்துல திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமையான சூப்பரான விஷயம் தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, அதுலேயும் முக்கியமாக விவோ மொபைல் இல்லை ஐக்யூ மொபைல் வச்சுருக்கீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செமையான ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அது இது பண்ணுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட விவோ இல்லை ஐக்யூ ஃபோனில் மட்டும்தான் பண்ண முடியும். இதில் என்ன ட்ரிக் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன், நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து நிறையா ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, அதில் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸாக இருக்கும், அதை மறைச்சி வைக்கணும், ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுக்காக நீங்கள் தனியாக எந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை, உங்கள் ஃபோன்லேயே இன்பில்ட்டாகவே சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். இது என்னென்னா, நீங்கள் விவோ ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா, கேலரி ஓப்பன் பண்ணி கேலரியில் எந்த ஃபோட்டோவை நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர், எடிட், டெலிட், அப்புறம் மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு புள்ளி நெட் வச்சுருப்பாங்க, அந்த ரெண்டு புள்ளியை தொட்டுக்கோங்க. ரெண்டு புள்ளியை தொட்டதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த தொட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காகவே ஹைட் ஆயிரும். திரும்ப சரி ஹைடான ஃபோட்டோஸை நான் எப்படி பார்க்குற போய் பார்க்குறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். திரும்ப பேக் வந்துட்டு ஃபோட்டோஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே மேலே ரெண்டு புள்ளி இருக்கும், அந்த ரெண்டு புள்ளியை தொட்டு அப்படியே செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்குள்ளே போயிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஹிட்டன் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த ஹிட்டன் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஸை பார்த்துக்க முடியும். இதுக்காக எந்த ஒரு பாஸ்வேர்டும் வந்து போட வேண்டிய அவசியமே இருக்காது, ஈஸியாக உங்களோட ஃபோட்டோவை ஹைட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. நீங்கள் யாராவது விவோ இல்லை ஐக்யூ மொபைல் வச்சுருந்தீங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது விவோ இல்லை ஐக்யூ மொபைல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பற்றி அப்படியே சொல்லுங்கள், அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான அருமையான பாட்டு வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, உத்தராயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புற மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்கள் வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்கள் இப்ப பார்த்தோம்.

0: இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலம் அடைந்து காணப்படுறதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்படுறது. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் விகாஸ் ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசியம்.

0: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
1: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
0: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
1: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
0: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
1: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
0: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும், என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும், அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா, பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான விஷயம் தான் சொல்ல போறேன். நீங்கள் ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும், அதுவும் ஒரு 15,000 அந்த பட்ஜெட் ரேஞ்சில், அதாவது 15,000 17-18 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு 3 ஃபோன் வச்சுருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் 3 ஃபோனையும் யூஸ் பண்ணாமல் கேட்பீங்க. நம்ம லிஸ்ட்டில் நான் முதல்ல வச்சிருக்கிற என்ன ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, VOT4X அப்படிங்கிற ஃபோனு. VOT4X உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி டூயல் கேம் செட்டப்பில் 2 கேமரா கொடுக்குறாங்க, பின்னாடி செல்ஃபி கேமரா வருது. இதில் வந்து மீடியா டெக் டைமென்சிட்டி 7300 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கும், நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. இதில் 6GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது, பின்னாடி 50 MP மெயின் கேமரா, பின்ன அதுக்கப்புறம் செகண்டரி கேமராவா உங்களுக்கு 2 MP கொடுக்குறாங்க, பின்னாடி 8 MP கேமரா கொடுக்குறாங்க, 6500mAh 44W ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.72 இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதோட தற்போதைய விலையாக பார்த்தீங்கன்னா 16,999 இருக்குது. அடுத்த மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரியல்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய P3 அப்படிங்கிற மொபைல் தான், ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மொபைல். ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, 6GB ரேம் வருது, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. இதுலேயும் பின்னாடி உங்களுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 2 கேமராவில் மெயின் கேமரா உங்களுக்கு அதே 50 MP தான் வருது, இன்னொரு கேமராவில் உங்களுக்கு 2 MP வருது, முன்னாடி கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா உங்களுக்கு 16 MP வருது, 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது, 6.67 இன்ச்சுக்கு அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,999 இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 3வதாக இருக்கக்கூடிய மொபைல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்டோரோலாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய

96 5G அப்படிங்கிற மொபைல் தான். இந்த மொபைலில் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் பின்னாடி உங்களுக்கு டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 MP, அது கூட இன்னொரு செகண்டரி கேமரா 8 MP கொடுத்துருக்காங்க. முன்னாடி கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா 32 MP வருது. 5500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. 6.67 inch பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. POLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட தற்போதைய விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 17,989 ரூபாயாக இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த 3 மொபைலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த மொபைல் சூட் ஆகும் அப்படிங்கிறத இன்டர்நெட்லலாம் ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில காத்துட்டே இருக்கு. இதனை தொடர்ந்து அடுத்து என்ன கேட்க போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க நிகழ்ச்சியில கேட்கறீங்கல்ல இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுது புரியல, உதவியா இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9 7 8 7 7 0 1 0 7 8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்பலாம். இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் எடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட சொல்கிறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம இப்போ பேச போகிறோம். யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இருக்காரு. அவர்கிட்ட நாம் பேசிடலாமா? பாலகவி, ஒரு மெசேஜை அனுப்புகிறப்ப எப்படி என்கிரிப்ட் ஆகி டீக்ரிப்ட் ஆகுது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. இதுவே ஒரு ஃபோட்டோ வீடியோ அனுப்புனா எப்படி அது ஆகும், அதோட ப்ராசஸ் என்ன?
1: எஸ், இப்போ நல்ல கேள்வி கேட்டீங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெசேஜ் எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்குவோம், ஒரு மெசேஜ் எடுத்துக்குவோம், ஒரு PDF எடுத்துக்குவோம். இப்ப இந்த டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே போவான்னு கேட்டீங்கன்னா போவாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த ஒரு ஃபைல் வந்து ஒரு 5 MB இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் 0 MB 0.1 0.2 0.3 0.4 இப்படியே வந்து தான் உங்களுக்கு 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதை வியூ பண்ணி பார்க்க முடியுது. ஏன் அது பாதியிலே ஸ்டாப் பண்ணால் வியூ பண்ணி பார்க்க முடியல? அப்போ நம்ம அனுப்புற ஒரு மெசேஜா இருக்கட்டும், ஒரு போட்டோவா இருக்கட்டும், ஒரு PDFஆ இருக்கட்டும், இதெல்லாம் இந்த நெட்ஒர்க்ல எப்படி டிராவல் ஆகும் கேட்டீங்கன்னா பேக்கெட்ஸா டிராவல் ஆகும். இது என்ன இந்த பேக்கெட்ஸ் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸை நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு 10 துண்டா உடைக்கும். அந்த 10 துண்டுக்குள்ளரையும் ஒரு துண்டுக்குள்ளரையும் ஒரு 10 துண்டா அது திரும்பி உடைக்கும். இந்த உடைக்கிறது தான் ஒரு ஒரு பேக்கெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போய் சேரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டெலிபோட்ரி கான்செப்ட் மாதிரி தான், எப்படி அணு எப்படி சிரிஞ்சு போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு மொத்தமாக சேருது, அதே கான்செப்ட் தான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த அனுப்புகிற ஹாய் மெசேஜோ இந்த ஃபோட்டோவோ அப்படியே போகாமல் அது எல்லாம் பிக்சல் பிக்சலாக உடஞ்சி பேக்கெட் பேக்கெட்டாக தான் ஒன்று ஒன்றா தான் போகும். இப்படி ஒன்னு ஒன்னா போயிட்டு உங்க சைடு இருக்கு பாத்தீங்களா டீக்ரிப்டர் சைடு, அப்ப அது ஒன்னு ஒன்னா வந்து உங்க போன்ல வந்து கரெக்ட் ஆகும். எல்லா பீஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஒரு மெசேஜ் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அந்த ஒரு மெசேஜா அப்படி போவாது, அது 100 பேக்கெட்டாவோ இல்ல 200 பேக்கெட்டாவோ இல்ல 1000 பேக்கெட்டாவோ கன்வெர்ட் ஆகி அந்த ஒரு ஒரு பேக்கெட்டா தான் டிராவல் ஆகும். இப்படிதான் இந்த ப்ராசஸ் வந்து டிராவல் ஆகி அங்க போயிட்டு அப்போ எனக்கு இருக்குங்க பாக்ஸ் சுக்கு நூறாக நொறுங்கி ஒரு ஒரு துகள்களாக அங்கே போயிட்டு அந்த துகள் எல்லாம் திரும்பி ஒன்றா சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் உங்களால் பார்க்க முடியுது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் இப்படி தான் நடக்குது.
0: சூப்பராக சொன்னீங்க பாலகவி, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நீங்கள் சொன்னது எப்படி என்கிரிப்ட் ஆகி டிராவல் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சது. ரொம்ப நன்றி பாலகவி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காரு, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கக்கூடிய பாலகவி. அவரு இப்ப நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. ரொம்ப நன்றி பாலகவி இவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட சொன்னதுக்காக. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில இது வாக்கறேன் கூட. இப்ப உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்பர் மக்களே, நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு, இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்த திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து எல்லாருமே ஆசைப்பட்டு ஒரு மொபைல் வாங்குறோம், அந்த மொபைல் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குற மொபைலை நம்ம பத்திரமா பாத்துக்கிறோமா அப்படிங்கிறது கேட்டா தெரியல. அதுக்கான ஒரு அருமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் இப்ப நான் சொல்ல போறேன். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்றத தெளிவாக கேட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃபோன் வாங்குறோம், ஃபோன் வாங்கின உடனே நம்ம எல்லாரும் காமனா பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னா அதில் டெம்பர் கிளாஸ் போடுறது, பேக் கேஸ் போடுறது. அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில மொபைல்லாம் அவங்களே ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க பேக் கேஸு, டெம்பர் கிளாஸ்லாம். இருந்தாலும் நாம் போடுறப்ப மார்க்கெட்லேயே விலை எது கம்மியாக இருக்கும், எது சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் போடுறோம். அந்த மாதிரி தவறு மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. நம்மளோட டெம்பர் கிளாஸும் பின்னாடி போடுற பேக் கேஸும் தான் நம்மளோட மொபைலை ப்ரொடெக்ட் பண்ண போகுது. அவ்வளோ காசு கொடுத்து வாங்குற அந்த மொபைலுக்கு ரொம்ப சீப்பான மெட்டீரியல் யூஸ் பண்ணால் இந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மொபைலும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டெம்பர் கிளாஸ்லாம் போட்டிங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஒரு டெம்பர் கிளாஸாக வாங்கி போடுங்க. பேக் கேஸும் நல்லா சிலிக்கான் கேஸு இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டான கேஸாக போடுங்க. ஃபேஷனுக்காக நல்லா பார்க்க லுக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக டம்மியான கேஸ்லாம் வாங்கி போடாதீங்க. அடுத்தபடியாக நீங்கள் மொபைல் வாங்கினதுக்கப்புறம் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலோட இன்டர்னல் மெயின்டெனன்ஸை நீங்கள் கரெக்டாக எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம மொபைல் வாங்கினதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸ் பேக் கேஸ்லாம் என்ன தான் போட்டு ப்ரொடெக்டடாக வச்சுருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்கினோடனே நிறைய ஆப் அப்டேட் டக்கு டக்கு டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. அதில் முக்கியமாக ஆன்டிவைரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பே இருக்காது. நம்மளாம் நிறைய பேருக்கு ஆன்டிவைரஸ் எதுக்கு, நான் தான் ஃபோனில் எதுவுமே வச்சிடலையே, அப்படி எதுக்கு நான் அது வச்சிருக்கணும், என் ஃபோனில் என்ன வைரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டுக்காமல் கேர்லெஸ்ஸாக விட்டுறோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபோனுக்கு தேவையான ஒரு விஷயம் தான். அப்பப்போ நீங்கள் உங்கள் ஆன்டிவைரஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஏதாவது உங்களுக்கே தெரியாமல் மால்வேரோ இல்லை வைரஸோ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லிடும். அதனாலேயே நம்ம கண்டிப்பாக ஒரு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். இதை தாண்டி அந்த மொபைலில் நாம் பண்ணக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாமல் எந்த ஒரு ஆப்பையுமே தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது. அந்த ஆப் ஃப்ரீயாக கிடைக்குது, மூடட் ஆப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து நிறைய ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அப்படிலாம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம மொபைலில் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கே தெரியாமல் நம்ம மொபைலில் ஏதாவது வைரஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து எந்த ஒரு ஆப்புமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ப்ளே ஸ்டோரில் ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு, ரேட்டிங்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு அந்த ஆப் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இப்போ நம்ம சேலம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பிடிக்கும். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, நம்ம சேலம்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எது, எதனால அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக வந்திருக்கு. ஸோ இந்த கேள்வியை இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நான் எஃப்எம் கேட்டுட்ருக்கேன், நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் உலக லெவலில் இருந்து நம்ம ஊர் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, செம பேசுபொருளாக போயிட்டுருக்குங்க. ஸோ அப்படி இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாஸில் சமூக வலைதளங்களில் செம பேசுபொருளாக இருக்குது அப்படின்னு நாம் அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நம்ம சேலமை நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் இல்லைன்னா நிறைய நிறைய அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ்லாம் வந்துட்டு அழகழகாக வந்து படம் பிடிச்சி அப்படியே வந்து போட்டிருப்பாங்க. எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகழகாக வந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கிற இந்த நிலைமையில் ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் சேலத்தை ஜஸ்ட் ஒரு வ்ளாக் மாதிரி தாங்க வந்து போட்டார். அவர் இன்றைக்கி சேலம் ஃபுல்லாக செம ஃபேமஸ் ஆகிட்டாரு. சேலம் மக்கள் எல்லாத்துக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ யார் அவர், அவர் அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபாரினில் இருக்கிற ஒரு வ்ளாக் பண்ணுற ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர். அவர் வந்து இந்தியா ஃபுல்லாக போயிட்டு இந்தியாவில் என்னென்ன கல்ச்சர்லாம் இருக்குது, என்னென்ன ஊர், என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது, அங்கே இருக்கிற சாப்பாடு, அங்கே இருக்கிற கல்ச்சரை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோவாக மேக் பண்ணி போடுற ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர். அவர் நம்ம சேலத்துக்கு வந்திருக்கிறாரு. சேலத்துக்கு வந்துட்டு சேலமில் இருக்கிற எல்லா விஷயங்களும் கவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் முக்கியமான சாப்பாடுலாம் இருக்குல்ல, முக்கியமான ஃபுட்ஸை டேஸ்ட் பண்ணி அவரோட ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு. இப்போ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து தட்டுவடை செட்டை சாப்பிட்ருக்கிறாரு. அதை சாப்பிட்டு வா அவேசம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ரிவ்யூலாம் வந்து கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது, பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம சேலம்ல ரெகுலராக போய் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்ப்போம்ல, அதை அவர் பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்பட்டார். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தேர், அதுக்கப்புறம் இங்கே வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பழமையான கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இங்கெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆச்சரியப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டிருந்தாரு. ஸோ அவரோட அந்த ஒரு வீடியோ இன்னைக்கு நம்ம சேலம்ல பயங்கர பேசு பொருளாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ இதை வச்சு தான் இப்போது உங்ககிட்ட இந்த கேள்வியை வந்து கேட்டிருந்தேன். நம்ம சேலமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எது, எதனால அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது இதை வச்சு தான் நான் வந்து கேள்வியாக கேட்டிருந்தேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன், கேட்க அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் நம்ம கேட்டலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால்

0: பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க, தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள் சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது பாலிப வயசு.
4: என்ன இது பாலிப வயசு?
5: என்ன சாமே, வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்க, என்ன விஷயம்?
6: நான் ஒவ்வொரு வாட்டியும் தோத்துக்கிட்டே இருக்கேன். நான் யாருன்னு கண்டிப்பா இந்த உலகத்துக்கு காட்டுவேன்.
5: அட சாமே, ஆர்சிபிக்கே ஒரு காலம் வரும்போது தக்காளி, உனக்கு ஒரு காலம் வராதா?
6: எனக்கான டைம் வரும்னு தான் பாக்குறேன், ஆனா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது.
5: என்னது, போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுதா?
6: ஆமா, கேம் விளையாடக்குள்ள போன் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகுது.
5: நான் கூட உனக்கு ஒரு ஐடியா வந்து வாழ்க்கையில உருப்பிடுவேன்னு நினைச்சேன்.
6: ஏன், நான்லாம் உருப்பிடக்கூடாதா?
5: லைஃப்ல உன் பிளான் தான் என்ன?
6: ஜாலியா இருக்கணும், டிராவல் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும்.
5: ஏ யூ, சாப்பாட்டு என்ன பண்ணுவ?
6: ஐயோ, அதை மறந்துட்டனே.
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, சேலம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது, எதனால அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கீங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட திருப்பூர்ல இருந்து நம்ம கஸ்தூரியனை கால் பண்ணி சேலம்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்றத அவர் ரொம்பவே சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து திருப்பூர்ல இருந்ததுனால சேலமுக்கு அப்பப்போதான் வந்து வந்திருக்காரு போல. அவர் சின்ன வயசுல மேட்டூர் சைட்லாம் வந்திருக்காராம். ஸோ மேட்டூர் டேமு அந்த ஏரியாலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அதுவும் சின்ன வயசில் அதெல்லாம் நான் வியந்து பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலம்ல இருக்கிற மாம்பழம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நான் விரும்பி சாப்பிடுவேன், அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம கஸ்தூரி என்ன சொன்ன மாதிரி நீங்களும் கால் பண்ணி சொல்லுங்கள், நம்ம சேலம்ல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், எதனால அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்களாக சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோப்பையை வாங்கின, அதாவது அந்த சாதனையை பண்ண ஒரு முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையுமே அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ யார் அவர், அப்படி என்ன விஷயத்தை பண்ணார் அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒடிஷாவை சேர்ந்த சுதர்ஷன் பட்நாயக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மணல் சிற்ப கலைஞர். மணல் சிற்ப கலைஞர் அப்படின்னா அந்த மணல்லேயே வந்து சிலைகள் மாதிரி வடிவெல்லாம் வச்சு சிலைகள்லாம் வந்து பண்ணுவாங்க, மணல் சிலைகள் அந்த மாதிரி பண்ற ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா புகழ் பெற்ற ரஷ்ய கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு கோப்பையை வாங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இந்த கோப்பையை வாங்கின முதல் இந்தியர் அப்படின்ற ஒரு சாதனையை அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு செம்ம பேச வரலாம் போயிட்டு இருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அதாவது சேலம்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எது, எதனால அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, வீட்டுல செம திட்டு போல.
2: அதை ஏன் மச்சான் ஞாபகப்படுத்துற?
1: சரி, எதுக்கு திட்டு வாங்கினேன்னு சொல்ல.
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், மாடியில் ட்ரெஸ்ஸை காய போட்டிருந்தாங்க, மழை வந்துருச்சா, நான் எடுக்கவே இல்லை, அதுக்கு அந்த திட்டு திட்டுறாங்கடா.
1: ஓஹோ மச்சான், நான் உன்னை கேட்கவா?
2: ஆ கேளு.
1: நீ மலையில் நனைஞ்ச என்னடா அவ?
2: நான் தெரியலையே.
1: என்னடா இது கூடயா தெரியல, ஈரமாவடா.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.
4: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kulangaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 9160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: வளம் நில வளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி சேலம்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு விஷயம் வந்து செம்ம பேச பொருளாக இருந்தது. அதெல்லாம் கேள்விப்படும் போது எப்படி இருந்தது அப்படின்னா, அட அட அட, இந்த மாதிரி ஓனர்ஸ்லாம் இருக்கும் போது தான்ப்பா வெயில் காலத்துலேயும் மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நடந்தது என்ன, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டுருக்கேன். இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி அவரோட கம்பெனிக்கு போகும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆகி அவர் அப்படியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. இதை கேள்விப்பட்ட அந்த கம்பெனியோட ஓனர் இருக்கிறாருல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாமல் டைரெக்டாக அந்த எம்ப்ளாயிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ, அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு, அதுக்கப்புறம் லீவ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், அவரோட ஃபேமிலி பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவர் சரியாகிற வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வெளியே வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நெட்டில் இருக்கிற நிறைய பேர், நிறைய ஓனர்ஸ் இப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வா கிரேட் சார் நீங்கள், அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் சம பேச பொருளாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது கேட்க எனக்கும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த சாங்ஸை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் வந்து பேச போகிறாரு. ஸோ யார் அவர், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று
4: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
5: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
5: ஏ ராஜ், எப்படிரா, எப்படி
4: படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8
8: இது வாலிப வயசு.
9: என்ன இது வாலிப வயசு?
10: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம சேலம்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எது, எதுனால பிடிக்கும் அப்படின்றதா இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட 2 நேயர்கள் வந்து பேசியிருந்தாங்க. நாங்களாம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கால் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாசிநாயக்கம்பட்டியிலேருந்து சதீசன் நான் கால் பண்ணி அவருக்கு சேலத்துல ரொம்ப பிடிச்ச விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன பிடிக்கும் அப்படின்னா, ஏற்காடு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு வந்துட்டு ஏற்காடு போனாவே வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்டா இருக்கும், அமைதியா இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. சதீசனாக மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு ஏற்காடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறமா தாதகா பாட்டியில இருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்களுக்கு சேலத்துல என்னென்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டைல்ல வந்து சொல்லியிருந்தாங்க. எடுத்த உடனே சேலம்னாலே எனக்கு வந்து பிடிக்குங்க, சேலத்துல என்ன இல்ல, இந்த பக்கம் போனா ஏற்காடு, அந்த பக்கம் போனா மேட்டூர், நடுவில் போனா குருவம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சேலத்துல சுத்தி மலையா வந்திருக்கும், அதெல்லாம் பார்க்க அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஊத்துமலையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சேலத்தை பயங்கரமாக வருணிச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சதீசனாவும் ருக்மணி பாட்டியும் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நாம் இது வரைக்கும் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் சம பேச பொருளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசணும். இப்போ இதை தாண்டி நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர் வந்து இருக்கிறாரு. யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நெல்லை குடிமகன் அப்படின்னு சொல்லி இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் நம்ம ஸ்டீஃபன் பிரதர் இருக்கார்ல, இவர் தான் அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ இன்றைக்கி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீஃபன் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்ருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட்டாக கூட நீங்கள் அப்லோட் பண்ண டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம ரெகுலராக வந்து பேசணும். அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் கேட்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தது பிரதர். அதே மாதிரி இப்போது நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, அதாவது டீம் வச்சுருக்கீங்களா? ஏன் அந்த கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவை பார்ட் டைமாக தான் வந்து பண்ணிட்டுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உடற்கல்வி ஆசிரியராக இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் ஜாப்லேயும் வந்து இருக்கீங்க. ஸோ எப்படி பிரதர் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு தனியாக டீம்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிட்டுருக்கீங்களா?
11: இல்ல இல்ல, நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்றோம். இது கூட எல்லாம் நிறைய ஆக்டர்ஸ், அதாவது அவங்க திறமை வெளிக்கொண்டு வரணும்னா நம்ம சேனல்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுல பெஸ்டா பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் நான் வந்து பே கொடுத்துட்டு இருக்கேன். இன்கம் வராது அப்படிங்கறத தாண்டி இதுல வந்து ஒரு இன்கம் இருக்கு. ஆனா எப்படி வரும்னா, நம்ம வந்து ஒரு ஒரு சமுதாயத்துல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்னா அது பிசினஸா மாறிடும், அதுல ஒரு பெரிய இன்கம் இருக்கும். இப்ப வந்து நான் இந்த இதெல்லாம் பண்றதெல்லாம் ஒரு சொல்யூஷனா இருக்கும், இந்த இது தெரியாம இருக்கு, மக்கள் அதை பார்த்துட்டு வராங்க, அதுக்கடுத்து இவங்கிட்ட வந்தா ஒரு நல்ல விஷயம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சொன்னது எல்லாமே சரியா இருக்கும், நம்மளும் அதே மாதிரி மக்களுக்கு வந்து ஏமாத்தாம இந்த ஃபீல்டுல கரெக்டான ஒரு விளம்பரத்தை மட்டும் நம்ம அவங்க கிட்ட கொண்டு போய் காமிச்சோம்னா அவங்க நம்மளை வந்து நல்லா வச்சுப்பாங்க. ஹேட்டர்ஸே இல்லாம இந்த ஃபீல்டுல இருந்தாலே மேக்ஸிமம் நம்ம நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்துடலாம்.
10: சூப்பர் சூப்பர் பிரதர், நீங்க சொன்னது 100% நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்க டீமே இல்லாம தனியாலாம் வந்து போராடிட்டு இருக்கீங்க, கூட சப்போர்ட்டுக்கு ஃப்ரெண்ட் மட்டும் தான் வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த நிலைமையிலும் கூட நீங்க வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கண்டென்ட், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட், அவங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்றத பார்த்து பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பிரதர். ஸ்டீஃபன் பிரதர். நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருக்கேன். தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாரு நம்ம ஸ்டீஃபன் பிரதர். என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீஃபன் பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்துருக்கும்ல, அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வந்துட்டுருக்கீங்க பிரதர் இந்த ஒரு பிளாட்ஃபார்மில்?
1: இதுலேயும் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்குது. என்னன்னா, இது வந்து ஒரு அப்ரூவல் பண்ணப்பட்ட ப்ரெஸ்ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, இதெல்லாம் நம்ம பேசலாமா பேசக்கூடாதா. மக்கள் வந்து எல்லா பக்கமும் இருந்து ஆதரவு கிடைக்காது. இப்போ நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் வந்து ஒரு 6 பேரை காட்டுறோம், ரிவ்யூ கொடுக்குற மாதிரி காட்டுறோம்னா அவங்க எல்லா நம்ம அந்த 6 பேருக்கு நம்ம வந்து ஒரு 50 பேர்த்த கேட்டிருப்போம், சார் நீங்கள் வந்து பேசலாம் பேச முடியுமா, இந்த இதை பற்றி நீங்கள் பேசுவீங்களான்ட்டு. அவங்களாம் ஸ்கிப் ஆகி 6 பேர், அந்த 50 பேரில் 6 பேர் தான் கிடைப்பாங்க. இது மட்டும்தான் இந்த விஷயத்தில் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிளாகவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுத்தாங்க, ஒரு கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுத்தாங்க, இதுக்கு இதில் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பாக பிரதர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்துமே அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்துட்டுருக்காங்க, கூடி சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்க்கலாம். பிரதர், நீங்கள் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் சோஷியல் மீடியா கிரியேட்டராக இருக்கிறீங்க. இப்போது உங்கள் ஏரியா சைடில், நீங்கள் இருக்கிற சைடில் வீடியோஸ்லாம் ரெகுலராக வெளியே எடுக்க போகும்போது யாராவது பார்த்து கேட்டிருக்காங்களா, ஹாய் நான் உங்களை வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி யாராவது தெரியாதவங்க பார்த்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களா?
1: அது நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் அது நம்ம அந்த இடத்துக்கு போனாலே இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, வேற ஒருத்தர்லாம் நான் பைக்ல போயிட்டு இருக்கேன் கை போட்டாங்கனாலும் வேற எதுக்கும் கூப்பிடுறாங்க போல நின்றுட்டு அவங்க இறங்கி வந்து விவசாயிகளுக்கு இலவசம் சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் அவங்களோட ஃபாலோவர், நீங்க இதை தொடர்ந்து பண்ணுங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டிட்டு போனாரு. அப்ப நான் நினைச்சேன், சார் நம்ம ஏதோ ஒன்று அந்த இடத்துல ஒருத்தர் நம்ம மனசு நம்ம பிடிச்சிருக்கோம்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை மாதிரி ஒரு 2-3 பேர் சொல்லிட்டாங்க, அந்த விவசாயம் கிராமங்களை பத்தி போடுறது வந்து யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மக்கள் நல்லா வரவேற்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் நல்லது பண்ணோம்னா கண்டிப்பா வரவேற்பாங்க. அதுல ஏதாவது ஹேட், நம்ம வந்து ஒரு லாபத்துக்காக ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல சொல்லிட்டோம்னா மட்டும்தான் மக்கள் வந்து நம்மளை வந்து இது பண்ணுவாங்க, தவிர மற்றபடி மக்களுக்கு நம்ம ஒரு நல்லது, நம்ம அதுல இருந்து ஒரு நல்லது எடுத்துக்கணும். இப்படி பண்ணா இந்த ஃபீல்டுல ரொம்ப நாள் லைஃப் டைம் பண்ணலாம்.
0: கண்டிப்பா பிரதர், இதுக்கு மேல சோசியல் மீடியா கிரியேட்டருக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. இப்போ நம்ம ஏதாவது வீடியோ வந்து மேக் பண்றோம் அப்படின்னா அந்த வீடியோவை மக்கள் பார்த்துட்டு வா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாலே வந்து போதும், அது 1000 அவார்டுக்கு சமம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே மாதிரி நீங்க ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து போடுங்க. ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான கண்டென்ட் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க கண்டென்ட்லாம் மேக் பண்ணி போட்டீங்க அப்படின்னா வேற லெவலுக்கு வந்து இருக்குங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி இன்னைக்கு இது சில கேட்ட கேள்விக்கு நம்ம கூட யார் யாரெல்லாம் கரெக்டான பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாதகா பாட்டிலேருந்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மாசிநாயங்கம்பட்டிலேருந்து சதீசனெலாம் கால் பண்ணி சேலத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கெலாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் ஆச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களே வந்து மீட் பண்ணுறேன். ஸோ மழை வர மாதிரி இருக்குது, நீங்கள் வெளியெலாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
1: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
2: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெயமோகனின் மயில் கழுத்து என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். நீலமா? நீலம்னு சொல்றேன் என்றார் பாலசுப்ரமணியம். ஆமா, அப்படித்தான் சொல்றேன் என்றார் ராமன். சரி சரி என்றார் பாலு. ஏன் கேட்டீங்க அப்படி அப்படின்னாரு ராமன். இல்லை சும்மா தான் அப்படின்னாரு பாலு. இல்லை பரவாயில்ல சொல்லுங்க, தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னாரு ராமன். இல்லை இல்லை, நீங்கள் எதை தான் தப்பாக நினைக்கிறீர்கள்? உலகத்தில் எது நடந்தால் என்ன, யார் எப்படி போனால் என்ன, நீங்கள் எதையாவது கண்டுக்கிறீங்களா? இல்லை நல்லது கெட்டது தான் தெரியுதா? சதா உங்களுக்கு உங்கள் தொழில் உங்கள் வாழ்க்கை. மற்றவங்களை பற்றி நீங்கள் என்றைக்கு சிந்திச்சிங்க? அவன் தப்பு பண்ணாலும் தெரியறதில்ல, உங்களை ஏமாத்தினாலும் நீங்கள்

உணர்றதில்ல அப்படின்னாரு பாலு. பாலு ஒரு எழுத்தாளர், அவர் எதேதோ முயற்சி பண்ணி பார்த்தாரு இசை அப்படி இப்படின்னு, ஆனாலும் அவருக்கு இந்த எழுத்து தான் சௌரியமாக போச்சு. உங்கள் எழுத்தில் நான் பார்க்கும்போது தீமையோட சித்திரங்கள் எதுவும் வரவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னாரு ராமன். பாலு கொஞ்சம் யோசிச்சுட்டு, தீமை பண்ணுறவாளும் இந்த உலகத்தில் இருக்காங்கல்ல அப்படின்னாரு. இருக்காங்க, அவங்கெல்லாம் தீமை பண்ணுறதுக்குன்னு பிறக்கலை, ஏதோ ஒரு வாழ்க்கை சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, அது அவங்கள அந்த தீமை செய்கிற மாதிரி கொண்டு நிறுத்தியிருக்கோம். அப்போ ஆரம்பத்தில் அறியாமல் செஞ்சுட்டு பிறகு அதுலேருந்து மீள முடியாமல் மறுபடியும் மறுபடியும் தீமையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களே ஒரு சூழ்நிலை கைதி தானே அப்படின்னாரு ராமன். மனுஷன் சந்தர்ப்பவசத்தால் தீமை பண்ணுறதில்ல, தீமை பண்ணுறதுக்குன்னே தான் வாழ்கிறான், அவன் வாழ்கிற போது தீமை பண்ணுறதில்ல, தீமையே தான் வாழ்க்கையாக இருக்கான், மற்றவனை தொந்தரவு பண்ணுறது தான் வாழ்க்கையாக இருக்கான் அப்படின்னாரு பாலு. இப்படி சொல்லிட முடியாதுல்ல, நம்ம சுற்றி என்ன நடக்குது, யார் தீமை பண்ணுறாங்க அப்படின்னு ராமன் கேட்குறாரு. ஏன், ஹிட்லர் எடுத்துக்குங்க, எத்தனை பேரை கொண்டு குவிச்சான், அவெல்லாம் கொல்றதுக்குன்னே பிறந்த மாதிரிலோ வாழ்ந்துட்டு போயிட்டான் அப்படின்னாரு பாலு.

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில் ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போகிற வழி, முத்துநாயக்கம்பட்டி போகிற வழி, தாரமங்கலம் போகிற பெரும் பாதைகளில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவில் வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுல தான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்தில் இதை வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களாக இந்த கோட்டையை ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில் வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில் நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதிலை தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலம் அடைந்து காணப்படுறதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்படுறது. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேன். டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: எங்கேயோ எப்பவோ நடக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம அப்படிதான் உலகம்னு சொல்லிட முடியுமா? அப்போ உங்க கண்ணு முன்னாடி கும்பகோணத்திலயோ பாபநாசத்திலயோ நடந்தா தான் அது தீமை, சுத்தி எங்கேயாவது நடந்தா அதெல்லாம் சும்மா வேடிக்கை, அப்படியா அப்படின்னாரு. எழுதுங்கோ, பிடிச்ச மாதிரி எழுதுங்கோ, அதில் என்ன இருக்கு என்று சுருக்கமாக முடித்து கொண்டார் ராமன். ராமன் அதுக்கு பிறகு பேசவே இல்லை, அமைதியாயிட்டார். கோபமாக இருக்காரோன்னு கூட பாலுவுக்கு தோணுச்சு. ஆனால் ராமனுடைய கோபங்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் அவராகவே பேச ஆரம்பிச்சிருவார். ஆனால் அவரால் பேசாமல் இருக்க முடியாது. கழுகுமலையில் வந்து பஸ்ஸு நின்றுது. இறங்குறப்ப கூட எதுவும் பேசாமல் தான் இறங்கினார். இவங்களை வரவேற்க பஸ் நிலையத்துக்கு சாமிநாதன் வந்திருந்தார். சாமிநாதன் வந்திருந்ததில் ஒரு ஆச்சரியம்தான், ஏன்னா இவ்வளோ தூரம் மனு கெட்டு வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான். வாங்கண்ணா, சமமாக இருக்கீளா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தார். ஆ, எல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் சுப்பு அண்ணா வந்துட்டாரா அப்படின்னு பாலு கேட்டார். ஆ, வந்தாச்சு வந்தாச்சு, அப்பளே வந்தாச்சு. அவர் வந்ததும் இல்லாமல் தீர்த்தமெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, சுற்றி வெட்டி பயலவளாக உட்காண்ட்ருக்காங்க அப்படின்னாரு சாமிநாதன். எங்கே இருக்காங்க இப்போ அப்படின்னாரு பாலு. இங்கே தான், சேத்துப்பட்டி மிராசுதார் வீட்டில் அப்படின்னாரு சாமிநாதன். குதிரை வண்டி வந்திருந்தது, அதில் 3 பேரும் ஏறிக்கிட்டாங்க. அங்கே ஊரில் திருவிழா, மிட்டாய் கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த சேர் மிட்டாய் அது இதுன்னு பழைய மிட்டாய் வகையெல்லாம் இங்கே தான் பார்க்கலாம் போல, அப்படி ஆர்வமாக பார்த்துக்கிட்டு வந்தார் நம்முடைய ராமன். வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே சுப்பு ஐயர் உட்கார்ந்துருந்தார். சுற்றி நண்பர்கள்லாம் இருந்தாங்க. பாயில் முந்திரி பருப்பு, நேந்திரங்காய், சிப்ஸு அப்படின்னு வகை வகையாக ஏதோ வச்சுருந்தாங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னாரு சுப்பு ஐயர். பாலு அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தார். பார்க்குறதுக்கு சுப்பையரோட தம்பி மாதிரியே இருந்தார் பாலு. ஆனால் சுப்பையர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தார் ராமன். பார்க்குறதுக்கு ராமன் சுப்பையரோட தம்பி மாதிரியே இருந்தார். என்ன, ராமனுக்கு கொஞ்சம் முகத்தில் ஒரு பெண் கலை இருக்கும், சுப்பு ஐயருக்கு ஆண் கலை. கொஞ்சம் புளிப்பல் நகம்லாம் வச்சு செயின்லாம் போட்டிருப்பார். அவர் கொஞ்சம் படவடமாக இருப்பார், இவர் கொஞ்சம் அடக்கமாக இருப்பார் ராமன்.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தாதான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: காபி சாப்பிடுறீளா என்றார் சுப்பையர். சொல்லிட்டேனா என்றான் சாமிநாதன். அப்போ உள்ள இருந்து ஒரு பெண் கால் சலங்கை ஒலி எழுப்ப பட்டு புடையோட கழுத்தில் நகை எல்லாம் போட்டுக்கிட்டு பெண் வந்து நிற்கிறார். பாலு அந்த பெண்ணையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. சுப்பையர் சொன்னார், இவ தான் சந்திரா, நடனமாட வந்திருக்கா, பெரிய நடனக்காரி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். சுப்பையர் பாலுவை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கால அப்படின்னாரு. இவருக்கு சங்கடமாக போச்சு. அந்த பெண்ணை பார்த்தாரு. அந்த பெண் புன்னகை செய்தாள். இவளை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா அப்படின்னாரு பாலுவை பார்த்து. ஆ, கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நடனமெல்லாம் பார்த்ததில்ல அப்படின்னாரு பாலு. சுப்பு ஐயர் வந்து, பார்த்துக்கலாம், எங்கே போகிறா அப்படின்னாரு. ராமன் அந்த பெண்ணை பார்த்த நிமிடத்துலேருந்தே மௌனமாயிட்டார். எதுவுமே பேசலை. ஏதோ இருப்பு கொள்ளாத மாதிரியும் உட்காந்துட்டு இருந்தார். என்னாச்சு ராமுக்கு அப்படின்னாரு சுப்பு ஐயர். ஒன்றுமில்ல, சும்மா தான் அப்படின்னாரு ராமன். ஏன்னா சந்திராவை பார்த்த யாரும் அதிர்ச்சி அடையாதவங்களே இல்லை, ஆச்சரியப்படாதவங்களே இல்லை. நீங்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ அழகானவ அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை, அப்படி இல்லை, அது இல்லை அப்படின்னாரு ராமன். சுப்பையர் பாலசுப்ரமணியத்தை பார்த்து, இவள் வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாரு. அவர் ஒன்றும் சொல்லலை. அவ அந்த பெண்ணை பார்த்தாரு. 34 வயது, 25 கூட தாண்டாத மாதிரி இருப்பா அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார். இதெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஒரு பெண்ணை நிற்க வச்சுக்கிட்டு அவளை பற்றி வர்ணனை செய்கிறதும் மற்றவங்கள்ட்ட பேசுகிறதும் நாகரிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ராமன் இப்போவும் எதுவுமே பேசலை. சந்திரா நல்ல ஆங்கிலம் பேசினான். இதேதோ ஆங்கில பாடல்களையெல்லாம் குட்டேஷன் மாதிரி எடுத்து சொன்னான். சுப்பையரும் அதுக்கு சளைச்சவர் இல்லை, நிறைய பேசினார் ஆங்கிலத்தில். சாமிநாதனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. பாலுவுக்குமே ஒரு அதிர்ச்சி தான், ஏன்னா இப்படி இங்கிலீஷ் பேசி பார்த்ததில்லை சுப்பையரை. கொஞ்சம் எடுத்துக்கிறேளா என்று சுப்பு ஐயர் ராமனை பார்த்து கேட்டார். அவர் கையில் இருந்தது விஸ்கி. இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை, இது வரைக்கும் கிடையாது அப்படின்னாரு. பிறந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னாரு சுப்பு. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், எதுக்கு புதுசா அப்படின்ட்டாரு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: நீங்க சந்திராவை பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்டாரு ராமனை பார்த்து. ஆ, தெரியும் தெரியும் அப்படின்னாரு பாலசுப்ரமணியத்துக்கு ஒரே ஆச்சரியம். இது சொல்லவே இல்லையே இவரு அப்படின்னு. அங்க கலாச்சேத்ராவில் அவன் நாடகம் நடிப்பு கத்துக்கிட்டு இருந்தப்பவே எனக்கு தெரியும் அப்படின்னு சுருக்கமாக சொன்னாரு. ஆ ஆ அப்படின்னாரு சுப்பு. டக்குன்னு எழுந்துட்டாரு ராமன். நான் கிளம்புறேன், பாத்ரூம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டார். கையை காட்டினாங்க, படியிறங்கி போனார். உடனே பாலுவும் கூடவே ஓடினார். ஏன்னா அவருடைய முகத்தில் ஒரு இறுக்கம் இருந்ததை அவர் கவனிச்சிட்டாரு. ஏதோ இங்கே இருக்க பிடிக்கலங்கிற மாதிரி அவரும் கூடவே ஓடி என்னாச்சு அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, நான் ரூமுக்கு போகிறேன், நான் அங்கே இருக்கேன், நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்னு.

இல்ல இல்ல எனக்கும் ஒன்னும் வேலை இல்லையே அப்படின்னாரு பாலு. உங்களுக்கு இருக்கு வேலை இருக்கு, நீங்க நன்னா பார்த்துட்டு அந்த பொம்பளையோட பேசிட்டு உட்காந்து உரைச்சிட்டு வாங்க அப்படின்னு கோபமா சொன்னாரு. இல்ல அப்படி இல்லை, நான் ஒரு புதுசா வந்தா பாக்குறேன் அவ்வளவுதான், அதுல ஒண்ணு நீங்க அர்த்தம் பண்ணிக்காதே அப்படின்னு பாலு சொன்னாரு. இல்ல இல்ல போறப்போ பாக்குறேன் தானே அப்படின்னாரு. உங்களுக்கும் தானே தெரியும், நீங்க சொன்னேலா எனக்கு அந்த பொண்ணு தெரியும்னு. ஆமா தெரியும் தான், தெரிஞ்ச இப்ப என்னவா அப்படின்னாரு ராமன். சரி நானும் ரூமுக்கு வரேன், அங்க எனக்கு ஒன்றும் வேலை கிடையாது அப்படின்னாரு. ரெண்டு பேரும் ரூம்ல போய் உட்காந்தாங்க. உங்களுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு அபிப்பிராயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு ராமன். சேச்சே அப்படியே நினைக்கிறீங்க, வந்த இடத்துல இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னாரு. இல்லை இல்லை உங்கள் பார்வையும் போக்கும் பேச்சும் கண்டிப்பாக இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு அந்த பொண்ணு தெரியாது அப்படின்னு பாலு சொன்னார். அவள் உங்களை மட்டுமல்ல பார்க்குற எந்த ஆம்பளையும் வசியப்படுத்திடுவா, அது அவளுடைய நோக்கம். இப்படியா மோசமான பொம்பளையா அப்படின்னாரு. ஆ அப்படி சொல்ல முடியாது, ஆனால் அவளுக்கு எல்லாரும் அடிமையாக இருக்கணும், அவளை நினச்சிக்கிட்டே இருக்கணும், ஆனால் அவளை நெருங்கக்கூடாது, அதுதான் அவளுடைய திட்டம். இதன் மூலம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் அவள் வெல்லணும்னு நினைக்கிறாள், ஆனால் யாரையும் அடைய விடக்கூடாது, அதுதான் அவருடைய லட்சியம். சரி அவர் டான்சர், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, எல்லாத்தையும் சகஜமாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, அது கலை, அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னாரு பாலு. கலை அவளால் தொட்டு கூட பார்க்க முடியாது, கலைங்கிறது வேற இவ ஆடுறது வேற அப்படின்னாரு ராமன். இப்போ எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களே அதுதான் கலைன்னு நினைக்கிறீங்களா, அதுதான் நடனம் நினைக்கிறீங்களா? அவங்கவுங்க பொழப்புக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க, கலை எங்கேயோ தூரத்தில் இருக்குது, இவங்க அதை விட்டு எங்கேயோ வந்துட்டாங்க. நமக்கு இவங்க காட்டுற டான்ஸு பாட்டு இதெல்லாம் கலைங்கிற வடிவம் தான், அது கலையே இல்லை, அவங்க வயிற்று பிழப்புக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, கலை என்பது வேறு, அது அமைதியாக ஓரமாக உட்காந்துட்டுருக்கு அப்படின்னாரு ராமன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: ஏன் அப்படி விரக்தியா பேசுறீங்க அப்படின்னு, பின்ன என்ன தப்பான வாழ்லாம் கலையை கையில் எடுத்துட்டா கலையோட கதி என்ன வருது அப்படின்னாரு. இப்ப சுப்புவை அவ கவர்ந்துட்டான்னு சொல்றீங்களா? சுப்புவை யாராலையும் கவர முடியாது. அவர் ஒரு ஆழக்கடல். அவர் பாடுறாருன்னா நம்ம கேட்குறோம்னா அந்த கடலில் ஒரு துளி தான். அவருக்குள்ள அவ்வளோ இருக்கு, யாராலையும் அவரை நெருங்க முடியாது. இவெல்லாம் சும்மா அப்படின்னாரு ராமன். ஆனால் ஒன்று, கொஞ்ச நாளில் இவளுக்கும் குடிக்க கற்றுக் கொடுத்துருவாரு. இவளும் குடிப்பா, அவரோட சேர்த்து கூத்தடிப்பா. கடைசியில் என்ன ஆகும்? இவளுக்கு டான்ஸும் வர போகிறதில்ல, எந்த மேடையும் கிடைக்க போகிறதில்ல. இவள் முழு நேரம் குடிகாரியாக மாறப்போறா. அது மட்டும் உண்மை அப்படின்னார். உங்களுக்கு அதில் வருத்தமா அப்படின்னு பாலு கேட்டார். வருத்தம் இருக்கும், உங்களை அவள் எப்படியாவது பாதிச்சிருக்காளா அப்படின்னு கேட்டார். நான் அவளால் பாதிப்பு அடைகிற அளவுக்கு அவள் ஆள் இல்லை. ஏன்னா அவள் எதையும் தொட்டு பார்த்துட்டு கடந்து போகிற ஆள். அப்படிங்கும்போது அவளை நினச்சி நான் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னார். சரி, நடக்கிறது தானே நடக்கும் அப்படின்னாரு பாலு. நான் சொன்னது தான் நடக்கும் அப்படின்னார் ராமன். அப்போ வந்து ரீனா போக போகிறா அப்படின்னு சொல்கிறீங்களா? அவள் போயிடுவா, ஆனால் சுப்பு அப்படியே தான் இருப்பார். சுப்பு கடந்து போயிடுவார். இவளை குடிகாரியாக மாற்றிட்டு அவர் பாட்டு எப்பவும் போல் இசை ஆளாமணும்னு போயிட்டே இருப்பார். ஆனால் அவரும் குடியை நிறுத்த மாட்டார். ஆனால் குடித்து அவர் இசையை எடுக்க மாட்டார், உடம்ப தான் கெடுத்துக்குவார். ஆனால் இவன் குடித்து நடனத்துக்கு எடுக்க போகிறான் அப்படின்னாரு ராமன். எவ்வளவு தீர்க்க தரிசனம், என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு பாலு அதிசயித்து போயிட்டார். ராமன் ஒரு அவதாரம் தான், கட்டாயமா பொருந்தாத இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு விலகி வர்றதே ஒரு அதிபுத்திசாலித்தனம் தானே. அது அவர்கிட்ட இருக்கு, அவரை நாம் பின்தொடரலாம் அப்படின்னு பாலசுப்ரமணியம் முடிவு பண்ணிட்டாரு. அவரோடு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இப்ப சந்திரா பற்றிய நினைவுகளோ சுப்புவை பற்றிய நினைவுகளோ இல்லை. ராமன் அவர் வழிதான் சரி. பொருந்தாத இடத்திலே நிற்கக்கூடாது, கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற தெளிவோட அவரை பின்தொடர ஆரம்பிச்சிட்டார். அப்படியே இருவரும் அறையில் படுத்து உறங்கி போனார்கள். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. மயில் கழுத்து என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஜெயமோகன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், பொதுவாக இந்த கலை என்பது கலைஞர்களை நம்பித்தான் இருக்கு. கலைஞர்கள் வழியாக தான் வெளிப்படும். ஆனால் கலைஞர்கள் மேடை தேடி போகும்போது பல சிக்கல்களுக்கு ஆளாகிறாங்க, பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிற சூழ்நிலை வருது. இதில் ஆண் பெண் அப்படின்லாம் வேறுபாடு ஒன்றும் கிடையாது. ஆனால் புகழின் உச்சிக்கு போன பிறகு ஆரம்ப காலத்தில் அவங்க சந்தித்த இன்னல்கள் விஸ்வரூபமாக எடுத்து அவங்கள அழிக்குது, புகழையெல்லாம் கெடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலம் நமக்கு சொல்ல வராரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: அல்பம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சிங்கம் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் அப்படின்னு. அதே போல அந்த காட்டுக்குமே சிங்கம் தான் ராஜாவா இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல அந்த சிங்கத்துக்கு மனசுல ஒரு எண்ணம், நம்ம தான் எல்லா விலங்குகளோடையும் ரொம்ப பெருசா இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால மட்டும்தான் செய்ய முடியும், மற்றவங்க எல்லாரும் நமக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த காட்டுக்கு புதுசா யானை ஒண்ணு வந்துச்சு. அந்த காட்டுல இருந்த எல்லாருக்குமே அந்த யானை ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு சிங்கத்தை தவிர. ஏன் சிங்கத்துக்கு யானையை பிடிக்கலன்னா, சிங்கம் வந்து யானையை விட பெருசா இருந்துச்சு. ஸோ அதனால சிங்கத்துக்கு இவன் நம்மளை விட பெருசா இருக்கானே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ அதனால சிங்கம் வந்து யானை கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சிங்கம் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வேடன் விரிச்ச வலையில, அதாவது அவன் சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக குழி தோண்டி வச்சிருந்தான், அந்த குழிய மறைச்சு வச்சிருந்தான். சிங்கம் தெரியாததனமா குழியில போய் விழுந்து மாட்டிக்கிச்சு. சோ அப்ப அங்க உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல, சிங்கம் வந்து யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பாத்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் நம்ம யானை அங்க வந்துச்சு. உடனே யானையை பார்த்ததும் சிங்கத்துக்கு என்ன உதவி கேக்குறதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் அதை புரிஞ்சுக்கிட்ட யானை என்ன பண்ணுச்சுன்னா, சிங்கத்துக்கு இப்ப உதவி தேவைப்படுது, நம்ம பேசுறோம் பேசல அது வேற விஷயம், இப்ப நம்ம உதவி வேணும்னா கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சு சிங்கத்துக்கு தன்னோட தும்பி கையால உதவி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதே போல தன்னோட தும்பி கையை கொடுத்து சிங்கத்தை மேலையும் தூக்கி விட்டுருச்சு. அதுக்கப்புறமா தான் சிங்கம் புரிஞ்சுக்கிச்சு, சரி யானை நம்மள நண்பனாதான் நினைச்சிருக்கு, நம்ம தான் யானைய தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு யானை கிட்ட மன்னிப்பும் கேட்டுருச்சு. அந்த நாள்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சோ இந்த கதையோட

0: அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே நம்ம ஒருத்தரை தப்பா எடை போடவே கூடாது. ஒரு ஒரு விஷயத்தையுமே பார்த்து பொறுமையா தான் செய்யணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: ஆதவ்.
0: ஆதவ், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க ஆதவ்?
1: கிட்ஸ் பார்க் நர்சரி பிரைமரி ஸ்கூல்.
0: சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: சஞ்சீவ், சாய் சுந்தர், ஆதேஷ், சுதர்ஷன், சர்வேஷ், தருண், விஜய்.
0: வாவ், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஸ்கூல்ல விளையாடுவீங்களா? என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க?
1: சைக்கிள் ஓட்டுறது, கேரம் போர்டு, அவ்வளவுதான்.
0: ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயரணிய கூட இப்ப சூப்பரான பாட்டை கேட்டுட்டு வந்துட்டு அதே வைப்ஸோட நம்ம ஆதவ் கூட பேசிடலாம். எல்லாருமே ஸ்டே டியூன்டா இருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்னென்ன, அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைகளோட உணவு பழக்கத்தில் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா என்ன உணவுகள்லாம் அடங்கும் மேம்?
7: பேலன்ஸ்டு டயட்னா நம்ம சாப்பாட்டில் வெறும் சோறோ இல்லை வெறும் இட்லி அந்த மாதிரி மட்டும் சேர்க்காம நம்ம ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட்டுன்னு

0: பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோறு, இட்லி, தோசை இல்லை சப்பாத்தி எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் வெரைட்டியில் சேர்ந்துடும். இப்போ ப்ரோட்டீனுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை, மீன், சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா பல்சஸ் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நட்ஸ், நட்ஸில் வந்து நீங்கள் பாதாம், முந்திரி இல்லைனா வேர்க்கடலை இதெல்லாம் வந்து நட்ஸில் சேரும். இது போக நீங்கள் வந்து ஃபைபர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், நார்ச்சத்து உடம்புல கண்டிப்பாக சேரணும். நார்ச்சத்துக்காக நம்ம காய்கறிகளோ பழங்களோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு வேளையில் சாப்பிடணும். எப்பமோ ஒரு தடவை காய்கறியோ எப்பமோ ஒரு தடவை பழங்கள் சாப்பிட்டா பத்தாது. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுலையும் இது எல்லாமே இருக்கணும். கூடவே ஃபேட் நம்ம சமையல் எப்படியும் என்ன சேர்த்து தான் சமைப்போம், ஸோ ஃபேட் வந்து நேச்சுரலாக சேர்ந்துடும்.
1: கண்டிப்பாக மேம், எப்பயுமே இந்த ஒரு நியூட்ரியன்ஸ் எல்லாமே குழந்தைங்களோட மீல் பிளேட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பயாச்சும் ஒரு தடவை மட்டும் எடுத்துக்கிறது வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது அப்படிங்கிறத மேம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். கால் மூலமாகவும் சொல்லலாம், இல்லை மெசேஜ் மூலமாகவும் சொல்லலாம். ஸோ மறக்காம உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் ரமேஷே, உங்கூட்ல செம திட்டு போல.
2: அதை என் மச்சான் ஞாபகப்படுத்துற.
1: சரி, எதுக்கு திட்டு வாங்கினேன்னு சொல்ல.
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், மாடியில் ட்ரெஸ்ஸை காய போட்டிருந்தாங்க, மழை வந்துருச்சா, நான் எடுக்கவே இல்லை, அதுக்கு அந்த திட்டு திட்டுறாங்கடா.
1: ஓஹோ மச்சான், நான் உன்னை கேட்கவா?
2: ஆ கேளு.
1: நீ மலையில் நனைஞ்ச என்னடா அவ?
2: நான் தெரியலையே.
1: என்னடா இது கூடயா தெரியல, ஈரமாவடா.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுண்ணே.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஆதவ் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ ஆதவ் கூட பேசிடலாமா? ஆதவ், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவேன்னு சொன்னீங்கல்ல, அப்படி என்னென்ன விளையாட்டு தான் விளையாடுவீங்க?
4: ராஜா ராணி,
3: அப்புறம் ரொம்ப பிடிக்கும் கம்ப்யூட்டர் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லிருக்கீங்க சரி ஏன் கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்கும் அதை என்னென்னலாம் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க?
4: கம்ப்யூட்டரில் கீபோர்ட், லேப்டாப், மவுஸ், மானிட்டர், சிபியு.
3: ஓ, இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, சூப்பர். சரி, ஓகே ஓகே. சரி, எனக்காக ஒரு திருக்குறள் சொல்கிறீங்களா? சொல்லுங்க.
4: நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அகரம் உதர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உதத்தே உள்ளது.
3: வாவ், திக்காம செம்மையா சொல்றீங்களே. உங்களுக்கு தமிழையும் ஃபேவரட் சப்ஜெக்டா சேர்த்துக்கோங்க, ஏன்னா அவ்வளோ சூப்பரா சொல்றீங்க. சரி, யார் சொல்லி கொடுத்தா இந்த திருக்குறள்?
4: உமா மிஸ், சித்ரா மிஸ்.
3: உமா மிஸ் அப்புறம் சித்ரா மிஸ். சரி, ஓகே. உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும், மம்மியா டேடியா?
4: அண்ணா.
3: என்ன அதோ, சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ல நான் மம்மி டேடி தான் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் வேற ஒரு ஆப்ஷன் அண்ணான்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன்?
4: ஏன்னா அவங்க நிறைய வாங்கிட்டு வருவாங்க.
3: ஓ, ஸ்நாக்ஸ் எல்லாம் அண்ணா வாங்கிட்டு வருவாரா? சூப்பர். அப்போ நீங்களும் அண்ணாவும் சண்டையே போட்டுக்க மாட்டீங்களா? பரவாயில்ல, குட் பாய், அப்படி தான் இருக்கணும். சரி, உங்களுக்கு மம்மி சமைக்கிறதுல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
4: கட்லட் கர்ட் ரைஸ்.
3: கட்லட் அண்ட் கர்ட் ரைஸ். சரி, ஓகே. ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் எடுத்துட்டு போவீங்க டெய்லியும்?
4: லெமன் ரைஸ்.
3: லெமன் ரைஸ். சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா? ஓகே, அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வரதுல யாரோட லஞ்ச் ரொம்ப சூப்பரா இருக்கும்?
4: சர்ஃப்ராசுதீன்.
3: சர்ஃப்ராசுதீன், பேரை கேட்ட உடனே கண்டுபிடிச்சிருப்பேன். சரி, நீங்களே சொல்லுங்க, அவர் எடுத்துட்டு வர ஃபுட்டில் உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
4: பிரியாணி.
3: நினைச்ச மாதிரியே பிரியாணின்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
3: ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டேடியூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதோட இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே நம்பர் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787707.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: பாஸ்மதி அரிசி சமைச்சது 2 கப் எடுத்துக்கணும். அடுத்ததா துருவின தேங்காய் 1 கப்பு, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா தேங்காய் எண்ணெயை தேங்காய் சாதத்துக்கு சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டே ரொம்ப வேற மாதிரி இருக்கும். அதனால ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு, முந்திரி கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி அப்படி இல்லைன்னா நடக்கல, இது ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்து தாளிச்சு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துட்டு அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ அது கூட நம்ம தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கணும். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ தேங்காய் வறுத்ததுக்கு அப்புறம் அது கூடவே பாஸ்மதி அரிசி சமைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து இன்னும் நல்லா கிளறிட்டு லாஸ்டா அந்த முந்திரி அப்படி இல்லைன்னா நடக்கல்ல சொன்னா நெய்யில வறுத்து எடுத்து வச்சிருக்கிறது, இதுதான் அங்க முக்கியமான இன்கிரீடியன்டே. சோ இந்த முக்கியமான இன்கிரீடியன்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதையுமே அந்த சாப்பாட்டு கூட சேர்த்து நல்லா இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பி அது அப்படியே லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா காலி பண்ணி தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்க கூட. அதோட இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போன எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க 9787707 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க சொல்லலாம், ஓட்டுமே பண்ணலாம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று
2: சோனா எஃப்எம்
1: சோனா எஃப்எம் 107.8

0: எட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர்னி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ஆதவ் தான். ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஆதவ் மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சரி, இப்போது இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைகளோட எஜுகேஷன் சம்மந்தமாக நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போது சில குழந்தைங்க வந்து இந்த குவிஸ் காம்படிஷன்ஸு இல்லை ஜிகே குவஷின்ஸு இந்த மாதிரி ரிடில்ஸு கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் படிக்கணும் ஹோம்ஒர்க் எழுதணும்னு சொன்னால் கொஞ்சம் மூஞ்ச சொல்லிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்களோட அந்த தனித்திறமையை எப்படி டெவலப் பண்ணுறது மேம்?
1: ஆனால் அவனுக்கு ஜிகே குவஷின்ஸ் ஸ்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அவனை என்ன பண்ணணும்னா அந்த மாதிரியான ஷோக்களுக்கும் அந்த மாதிரியான குவிஸ் காம்படிஷனுக்கும் இது மாதிரியெல்லாம் கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலை திருவிழாலாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம மாணவர்களுடைய டேலண்ட்டை திறமையை வெளிக்கொண்டதுக்காக தான் கொண்டு வந்தாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், அவங்க எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அந்த ஒரு விஷயத்தில் அவங்கள டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கேருந்து நான் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் என்னென்ன அது எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு சேஃப்டியும் முக்கியம் இல்லையா? அதனால் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098. இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது வந்து குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக தான் இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறது இருக்குது. எப்போயாச்சும் குழந்தைங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி அவங்க உதவி எடுத்துக்கலாம். 1098 நம்பரை மறந்துடாமல் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயங்களையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. அடுத்து 8 to 9 வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, நான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் மக்களே.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை, குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி, கடைசியா உன்னை நான் சொல்ல போற கேளுடி.

என்னதான் பாவம் செஞ்சான், உன்னதான் காதல் செஞ்சான். ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க, உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக. இதுதான் காதலா, நானும் மாளிகை காதலித்த நாட்களை நீ

முடிந்ததா, காரியம் நடந்ததா, நாட்களை நகற்ற அடிமை கிடைத்ததா, நாடகம் நடத்த வேண்டியில்லையா, என்னை போல ஆளும் இல்லையா? நானும் முன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை, குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரிடி கடைசியா உன்னு நான் சொல்ல போறேன் கெளிடி கெளிடி.

தெளிவில் வரிகள் வெடிக்க வாழப்பறம் பாருடே.

0: 97.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. மணி ஆயிட்டாச்சுங்க, தருணம் ஓடோடி வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். நேர்களே, ஏற்காட்டை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சிட்டு இருந்திருப்போம். அதே சமயத்தில் ஏற்காடு மலைகளை மாதிரியே நம்ம உலகம் முழுசும் பரவி இருக்கக்கூடிய மலைகளை பற்றி தினமுமே ஒரு ஒரு சின்ன சின்ன பகுதியில் கேட்டு தெரிஞ்சிட்டு வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு இந்தியாவோட ஸ்விட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய கௌசானி மலையை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். உத்தரகாண்ட் மாநிலத்தோட பசுமை நிறைந்த மலைநகரமான கௌசானி அப்படின்ற இந்த மலைப்பகுதி கடல் மட்டத்திலிருந்தே சுமார் 1890 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியதுங்க. பாகேஸ்வர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய மலைவாசஸ்தலமாகவுமே இருக்கு. இமயமலையோட திரிசூல், நந்தாதேவி மற்றும் பஞ்சூலி உள்ளிட்ட பல புகழ்பெற்ற சிகரங்களை சுமார் 300 கிலோமீட்டர் நீளத்துக்கு பறந்து விரிந்த காட்சியா நம்மளால பார்க்க முடியுங்க. கௌசானியோட இயற்கை அழகு மகாத்மா காந்தியையே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. இந்த இடத்தோட பசுமை, அமைதி மற்றும் மலை காட்சிகளை ரசித்த காந்திஜி கௌசானியை இந்தியாவோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். அந்த பேரு இன்னைக்குமே கௌசானியோட அடையாளமா இருக்குங்க. காலை நேரங்களில் சூரியன் உதிக்கிறப்போ பனிமூடிய மலைச்சிகரங்கள் தங்க நிறத்தில் ஒளிரும் காட்சி பார்க்கிறவங்களை மெய்மறக்க வைக்கிதுங்க. இயற்கை புகைப்பட கலைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பக்கூடிய இடமா கௌசானி இருக்கு. கௌசானி இயற்கை அழகுக்கு மட்டும் இல்லைங்க, வரலாறு மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்துக்கும் பெயர் பெற்றதா இருக்கு. மகாத்மா காந்தி சில நாட்கள் தங்கி தன்னோட அணாசக்தி யோகம் பற்றிய சிந்தனைகளை எழுதிய அணாசக்தி ஆசிரமம் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல ஒன்னா இருக்குங்க. இன்னைக்கு அது ஒரு அமைதியான தியான மையமாகவுமே சுற்றுலா தலமாகவுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம கௌசானி பிரபல இந்தி கவிஞர் சுமித்ரானந்தன் பந்த் அவங்களோட பிறப்பிடமாகவுமே அறியப்படுதுங்க. அவருக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பந்த் அருங்காட்சியகம் இயற்கை இலக்கிய ஆர்வலர்

நாடுகளாக இருக்குதுங்க. கௌசானியோட பொருளாதாரத்தில் தேயிலை உற்பத்திக்கே முக்கிய இடம் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய முக்கிய அம்சமாக இருக்குங்க. உயர்தர தேயிலை உற்பத்திக்காக இந்த பகுதி ரொம்பவுமே பிரபலமாக அறியப்படுது. அது மட்டும் இல்லாமல் கம்பளி, சால்விகள் மற்றும் கைத்தறி பொருட்கள் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு தயாரிப்புகளாகவுமே இருக்குங்க. இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு கௌசானி ஒரு சிறந்த தலமாக இருக்கு. பிண்டாரி, பனிப்பாறை, கப்னி பனிப்பாறைகள் மற்றும் சுந்தர் துங்கா மாதிரியான மலையேற்ற பாதைகளுக்காக முக்கியமாக தொடக்க பகுதியாக இந்த இடம் இருக்குங்க. அமைதியான சூழல், பனிமலை காட்சிகள், தேயிலை தோட்டங்கள், ஆன்மீக சிறப்புகள் மற்றும் இயற்கையோட அரவணைப்பு, இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அனுபவிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான இடம் இந்த கௌசானி பகுதி தாங்க. இமயமலையோட உண்மையான அழகை உணர விரும்பும் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா அதுல கௌசானியும் ஒன்னா இருக்கணும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரவு உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, முத்துநாயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தவொடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகலி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகலி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகலி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுறதை நாங்க பார்த்தோம்.

0: இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில் இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில் கோவில்கள் இருக்குது. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில் தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்குது, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்குது. அதே போல் இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவை வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. கடைசியா நான் வந்துட்டு ஏற்காட்டில் அரங்கம் கிராமத்துக்கு, மதூர் கிராமத்துக்கு, அதுக்கப்புறம் போட்டுக்காடு, அதுக்கப்புறம் தலைச்சோலை, செங்காடு கிராமத்துக்கு எல்லாத்துக்குமே போயிருந்தேங்க. அந்த சமயத்தில் அரங்கம் கிராமத்தில் ஒருத்தரை சந்தித்தேன். அவர்கிட்ட வந்துட்டு வனவிலங்கு பிரச்சனைகள் அரங்கம் கிராமத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ஒரு மலையில் ஒரு புளி கடிச்சிருச்சு. புளி கடிச்சோடனே என்னென்ன பண்ணுது, நாங்கள் தூக்கிட்டு போனோம். இல்லை புளி இல்லை கரடி, அதை அப்படியே வச்சுக்கலாம் கரடி. அது ஒரு ஆளை கடிச்சிச்சு, நாங்கள் தூக்கிட்டு போனோம். இந்த வழியில் இதில் கரெக்டாக வழியே தூக்கிட்டு போனோம். உங்களுக்கு தெரியும் இந்த கரடு தெரியுதல்ல, அந்த கரெக்டாக வழியே நாங்கள் போய்க்கிறோம். அதுதான் உண்மை. காட்டேரம் வருது சார், காட்டேரம் பிரச்சனை நிறைய இருக்குது. எஸ்டேட்டில் கூட பாரு ஒரு டைமா
5: எங்கே வந்துருப்பா
4: இருப்பா எஸ்டேட்டில் கூட ஒரு ரெண்டு ஒரு ஆள் அடிச்சிச்சுன்னு சொன்னாங்க தெரியுங்களா. கொப்பனூர் ரோடு, கொப்பனூர் ரோட்டில் ஒரு ஆள் அடிச்சிச்சு. ஒரு பையனாவை காலையில் டூ வீலர் போல இது மாதிரி பையனாவை அடித்து தூக்கி போட்டுச்சு. ஆள் குளோஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்குங்க. நிறைய பிரச்சனைன்னா அதுக்குண்டே எந்த பிரச்சனையும் சொல்ல முடியாது. இறம பிரச்சனை உண்டு தான். இப்பயும் மாம்பிள் உண்டு என் மெயின் ரோட்டில். நைட் 8 மணிக்கு போனால் நீனா பார்க்கலாம், நீங்களாக பார்க்கலாம். அன்னைக்கு 3 மணிக்கு நான் பார்த்தேன். எங்கே அங்கேருந்து குப்பனூர்லேருந்து மேலே யாராக வந்தேன். இங்கே நாத்தஞ்சட்டு கீழே டர்னில் ஃபஸ்ட்டு டர்னிலே நான் பார்த்தேன். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் ஆமாம். அது மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் கிட்ட பே

0: சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறத நானும் கேட்குறேன், நான் சொல்கிறத நீங்களும் கேட்குறீங்க. ஓகே, ஆ யூடியூப்பில் வந்தாலும் சரி அதில் போட்டாலும் சரி போடு. வா, வணக்கம். வணக்கம், நன்றி.
1: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: Sona FM.
4: Sona FM. Idu Sona FM.
5: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautifully design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 9425 92160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தாதான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து ஒரு சூப்பரான கும்மி பாட்டு தாங்க கேட்க போறீங்க. அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க இருந்தாங்க. ஆமாங்க, நான் பிலியூர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அருமையா ஒரு கும்மி பாட்டை பாடினாங்க. அந்த பாட்டை கேட்டு நான் ரசிச்சங்க. நீங்களும் ரசிக்கணும் இல்லையா? ஏதோ உங்களுக்காக அந்த பாடல இருந்து ஒரு சின்ன பகுதி வந்தாச்சு, கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க.

0: இசைநாதா சனா சுவாமி ஆளே ஆளா குமி ஆளே ஆளா இசைநாதா சனா சுவாமி ஆளே ஆளா குமி ஆளே ஆளா பல்கா பட்டா சிவா தர்க்கம் ஆளே ஆளா குமி ஆளே ஆளா அங்க பன்னிரண்டு லட்சம் கோடியா ஏழை ஆள குமி ஆள அங்க படி நல்ல படியாளக்கும் ஏழை ஆள குமி ஆள
1: எப்படிங்க இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. அதே சமயத்துல இந்த பாடலை நமக்காக பாடி கொடுத்த பிலியூர் கிராம மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: 97.8 சமுதாய வானொலியில் மலையோடம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட, அப்படி இல்லைன்னா சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு அருமையான ஸ்பீசிஸை பற்றி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு பிளாக் டிராங்கோ, அதாவது கருப்பு டிராங்கோ அப்படின்ற ஒரு அச்சமற்ற வான்காவலன் அப்படின்ற பறவையை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சின்ன உடல் அமைப்பை கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய பறவைகளை கூட பயமே இல்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலான பறவை தாங்க இந்த கருப்பு டிராங்கோ. தமிழ்ல இத கருங்கொட்டை டிராங்கோ அப்படி இல்லைன்னா மன்னன் காக்கை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். கருப்பு டிராங்கோ அப்படின்றது இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல நாடுகள்லயும் பரவலா இருக்குங்க. திறந்தவெளி விவசாய நிலங்கள், புல்வெளிகள், கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புற பகுதிகள்லயும் கூட இது ஈஸியா இருக்குமாங்க. மின்கம்பிகள், தொலைபேசி கம்பிகள் மற்றும் மரக்கிளைகளுக்கு மேல அமர்ந்திருக்கும் தூரத்துல இருந்து நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அடிக்கடி இதை நம்மளால பார்க்க முடியுங்க. இந்த பறவையோட தோற்றம் ரொம்பவுமே எளிமையானது. முழு உடலும் பளபளப்பான கருப்பு நிறத்துல இருக்கும். ஆனா இதோட முக்கிய அடையாளம் அதோட இரட்டை பிளவுபட்ட வால். இந்த வால் அமைப்பே இதை மற்ற பறவைகள் கிட்ட இருந்து ஈஸியா வேறுபடுத்தி காட்டுதுங்க. சுமார் 28 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட இந்த பறவை சின்ன அளவு இருந்தாலும் ஆற்றல் மிகுந்தது. கருப்பு டிராங்கோட மிகப்பெரிய சிறப்பு அதோட துணிச்சல். தன்னை விட பல மடங்கு பெரிய காகங்கள், பருந்துகள் அப்படி இல்லைன்னா வேட்டையாடும் பறவைகள் அதோட எல்லைக்குள்ள நுழைஞ்சா எந்த பயமுமே இல்லாம அதை விரட்டிட்டு போகுமாங்க. நேரடியா பாய்ந்து தாக்கக்கூடிய இந்த குணத்தால் இதுக்கு மன்னன் காக்கை அப்படின்ற பேருமே வந்திருக்கு. இந்த பறவை பெரும்பாலும் பூச்சிகளை உணவா சாப்பிடுது. வெட்டிக்கிளி, தும்பி, வண்டு, தேன், எறும்பு மாதிரியான பல பூச்சிகள் காத்துல பறந்தபடியே இது அப்படியே அழகா சாப்பிட்டுட்டே போதுங்க. வயல்வெளிகளில் உழவு செய்யும் போது வெளிப்படும் பூச்சிகளையும் உடனடியாக பிடிச்சுக்குமாங்க. இதனால விவசாயிகளுக்கு இயற்கையான பூச்சிக்கொல்லியாகவுமே இது உதவுது. கருப்பு டிராங்கோ மிகவும் புத்திசாலித்தனமான பறவையாகவுமே அறியப்படுது. சில நேரங்களில் மற்ற பறவைகளோட எச்சரிக்கை குரல்களை மாதிரியே ஒலி எழுப்பி அதை பயம்புறுத்தி அந்த பறவைகள் விட்டுட்டு போகக்கூடிய உணவு எல்லாத்தையும் திருடி சாப்பிடும் சம்பவங்களும் பதிவாகி இருக்காங்க. இயற்கையில புத்திசாலித்தனத்தோட சிறந்த எடுத்துக்காட்டுகள்ல இதுவுமே ஒன்னா இருக்கு. இதோட இனப்பெருக்க காலத்துல ஆண் மற்றும் பெண் பறவைகள் இணைந்து மரக்கிளைகள்ல குச்சிகளால சின்ன கோப்பை வடிவை கூட கட்டுதுங்க. பொதுவா 3 அல்லது 4 முட்டைகளை இடுது. இந்த ஆண் பறவை பெண் பறவை ரெண்டு பேருமே சேர்ந்து குஞ்சுகளை பாதுகாக்குமாங்க. கூடுக்கு பக்கத்துல வேற பறவைகள் வந்தா கூட கடுமையா விரட்டி விடுமா. சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பல சின்ன பறவைகள் கருப்பு டிராங்கோட கூடுகளுக்கு பக்கத்திலேயே தங்களோட கூடுகளை கட்டுதான். காரணம் என்ன தெரியுமா, டிராங்கோட துணிச்சலான பாதுகாப்பு அதுக்கு பக்கத்துல இருந்தா தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அங்க இயற்கை உலகத்துல ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தனித்துவமான பங்கு இருக்கு. கருப்பு டிராங்கோ பூச்சிகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம துணிச்சல் மற்றும் விழிப்புணர்வோட அடையாளமாகவுமே இருக்கு. சின்ன உருவத்துல பெரிய தைரியம் கொண்ட இந்த பறவை நமக்கு ஒரு பாடத்தையுமே கத்துக் கொடுக்குது. வலிமை உடல்ல மட்டும் இல்ல, மன உறுதி தான் உண்மையான வலிமை அப்படின்றத நமக்கு சொல்லுதுங்க. இயற்கையை நேசிக்கலாம், பறவைகளை பாதுகாக்கலாம், சுற்றுச்சூழலை வளப்படுத்தலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு உலகத்தோட பல பழங்குடி சமூகங்கள் தங்களோட மொழி, பண்பாடு மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையால் தனித்துவம் பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கடற்கரை பகுதியில் வாழ்ந்த ஓடி ஓடி அப்படின்ற பழங்குடியினர்களை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. ஓடி ஓடி அப்படின்னா ஓடி ஓடி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த மக்கள் தாராவல் பழங்குடி சமூகத்தோட ஒரு முக்கிய துணைக்குழுவாக இருக்காங்கங்க. அவங்க நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தோட இல்லவாரா பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த பகுதி கடற்கரை, ஏரிகள் மற்றும் மலைத்தொடர்களால் சூழப்பட்ட இயற்கை வளம் மிக்க நிலப்பரப்புகளாக இருந்ததுங்க. ஓடி ஓடி மக்களோட மொழி தாராவல் மொழியோட ஒரு கிளை மொழியாக இருந்தது. இந்த மொழி தலைமுறைகளாக அவங்களோட வரலாறு, கலாச்சாரம் மற்றும் அதோட அறிவை எடுத்துட்டு போகுதுங்க. 19ஆம் நூற்றாண்டில் சில மொழியியல் ஆய்வாளர்கள் இந்த மொழியை பதிவு செஞ்சது மூலமா அதோட சில கூறுகள் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டுட்டு தான் வருது. அவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 2600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்தது. இல்லவாரா ஏரி, பெர்க்லி மற்றும் ஹூகா கிரீக் மாதிரியான பகுதிகள் அவங்களோட வாழ்விடங்களா இருந்ததுங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் மட்டம் உயர்ந்தப்போ இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களோட வாழ்க்கையிலையும் குடியேற்ற முறைகள்லையும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதா வரலாற்று ஆய்வுகள் சொல்லுதுங்க. ஓடி ஓடி மக்களோட கலாச்சாரத்துல ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு முக்கிய இடம் இருக்கு. அவங்க வழிபட்ட படைப்பு கடவுள் மெரிருள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட

தாங்க, மிரீர் அப்படின்ற சொல்லுக்கு வானம் அப்படின்னு பொருள். இயற்கையையும் வானத்தையும் தெய்வீக சக்தியா கருதுன அவங்களோட பாரம்பரிய சிந்தனையை இது வெளிப்படுத்துதுங்க. இன்னைக்கு நியூ சவுத் வேல்ஸ்ல இருக்கக்கூடிய ஓடி ஓடி நடைபாதை அப்படின்ற வரலாற்று பாதை அவங்களோட பாரம்பரிய நினைவா இருக்கு. பழங்காலத்துல ஓடி ஓடி மக்கள் பயன்படுத்திய இந்த வழித்தடம் அதுக்கப்புறம் போக்குவரத்து பாதையா மாறினது. இன்னைக்கு அது அந்த சமூகத்தோட வரலாற்று நினைவூட்டக்கூடிய ஒரு முக்கிய இடமாவே இருக்குங்க. அவங்களோட மொழியில சில சுவாரஸ்யமான சொற்களுமே இருக்கு. பூன்பாரி அப்படின்றது சிறுவனை, ப்ரூக் அப்படின்றது கங்காருவை, இந்த மாதிரியான சொற்கள் அவங்களோட மொழி மரபோட சின்ன சான்றுகளா இருக்குங்க. ஓடி ஓடி மக்களோட கதை இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த ஒரு சமூகத்தோட வரலாற்றையும் அவங்களோட பண்பாட்டு செல்வத்தையும் நமக்கு எடுத்துக்காட்டுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில, ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா, FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை பயணியர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, கதையை கேட்டுக்கிட்டே இருங்க, அது யார் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அமெரிக்காவில் மரத்தொழில், அதாவது லாக்கிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். காட்டில் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மரங்கள்லாம் வெட்டி அனுப்புறது தான் இதோட வேலை. அதே நேரத்தில் காடு அழியாமல் புது மரங்களை நட்டு பராமரிக்கணும், அதுதான் இந்த லாகிங் அப்படின்ற ஒரு விஷயம், தொழில். இதை பண்ணுற இடத்த லாக்கிங் கேம்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடாகோ அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு லாக்கிங் கேம்ப் இருக்குங்க. வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக அங்கே போகிறாரு. ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒருத்தர். கொஞ்ச நாள்லேயே யார் இப்படி என்னென்ன வேலை நடக்குது எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிற மாதிரி கற்றுக்கிறாரு. அந்த கேம்பில் தான் தான் முன்னோடி அப்படின்னு சொன்ன ஒரு கேரக்டர் இருக்கிறாரு. அவர் பேர் தாமஸ். எப்போவும் சிடு சிடுன்னு ஒரு கோபமாகவே இருப்பார். யாராவது பக்கத்தில் போனாலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவார். வில்லியம்ஸ்க்கு அவரை பார்த்தாலே ஒரு பிடிக்காத மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி போயிட்டுருக்க ஒரு சூழ்நிலையில் அந்த கேம்போட சூப்பர்வைசருக்கு ஒரு நாள் அவசர வேலைங்க, ஊருக்கு கிளம்ப வேண்டிய நிலமை. அவர் துருன்னு இருக்கிற வில்லியம்ஸை கூப்பிட்டு, நான் வர வரைக்கும் நீ தான்ப்பா இங்கே இன்சார்ஜ் அப்படின்னு அந்த பொறுப்பை கொடுக்குறார். வில்லியம்ஸ் கெத்தாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளார ஒரு பயம். நான் சொல்கிறத யாராவது கேட்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு சூப்பர்வைசர் சொல்கிறாரு, வேலையை விட்டு தூக்கிடுன்னு சொல்லிட்டு அப்படியே வில்லியம்ஸ் முகத்தையும் பார்த்து சிரிக்கிறார்.

வில்லியம்ஸ் மைண்ட் வாய்ஸ், அந்த தாமஸ் அவர் எல்லாத்திட்டையும் கோபமாகவே இருப்பார் இல்லைங்களா, அவர் தான் ஓடிட்டுருக்குறாங்க அவருடைய மைண்டில். வில்லியம்ஸ் நினச்சதை கண்டுபிடிச்ச சூப்பர்வைசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு தெரியும் நீ தாமஸை பற்றி தான் நினைக்கிற, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நான் இந்த ஃபீல்டில் 40 வருஷமாக இருக்கிறேன், தாமஸ் மாதிரி ஒரு நேர்மையான ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து இந்த கதையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கீங்கள, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, வில்லியம்ஸ் தாமஸ் அவங்களோட ஒரு கதை. வில்லியம்ஸ் ஒரு யங்ஸ்டராக இருக்கிறாரு, ஒரு லாக்கிங் கேம்புக்கு வந்து வேலைக்கு போகிறாரு. அதாவது மரங்கள்லாம் வெட்டி அதை வந்து அனுப்பணும், அதே இடத்துல ஒரு புதிய இடங்களை, அதாவது சாரி ஒரு புதிய மரங்களெல்லாம் நடணும், இதுதான் அந்த வேலை. அப்போ அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்வையிடுறதுக்கு, வேலை கற்றுக்கிறதுக்கு வந்து போகிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த

கேம்போட இன்சார்ஜ் வந்து லீவு. அப்போ இவரை வந்து இன்சார்ஜாக வந்து போடுறாங்க. அப்போ தாமஸ் அப்படின்றவர் நினச்சாலே ஒரு கோபமாக வருது. ஏன்னா அவர் யார் கிட்ட போய் பேசினாலும் சிறு சிறுன்னு மூஞ்ச காமிப்பார், அவர் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ளார தோணுது. அப்போ ஏற்கனவே அந்த இன்சார்ஜாக இருக்கார் இல்லையா, அவர் வில்லியம்ஸ் கிட்ட சொல்கிறாரு, தாமஸ் மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை இத்தனை நாள் வரைக்கும். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தப்புமே பண்ணதில்லை, 40 வருஷமாக இங்கே வேலை பார்க்குறாரு, அவ்வளோ ஒரு நேர்மையான ஆள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாருங்க. முதலாளா வேலைக்கு வருவார், கடைசியாக தான் போவார். கடந்த 8 வருஷத்தில் அவர் வேலை செஞ்ச இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சார்ஜ் வந்து வில்லியம்ஸ் கிட்ட இதெல்லாம் சொல்கிறாரு. இதை கேட்டதும் வில்லியம்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் வில்லியம்ஸ் அவர் வந்து தாமஸ் கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. என்ன போய் பேசுகிறாரு, என்ன ஆணுச்சு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேங்க. தாமஸ் அவரை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வில்லியம்ஸ் அடுத்த நாள் இன்சார்ஜ் ஆன உடனே நேராக தாமஸ் கிட்டே வந்து போகிறாருங்க. தாமஸ் அதே மாதிரி பெண்ணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷாக கேட்குறாரு. அப்போ வில்லியம்ஸ் பொறுமையாக, உங்களை எனக்கு வந்து முதல் நாள்லேருந்தே பிடிக்காது, உங்களை நினச்சா இப்போயே நான் வேலையை விட்டு தூக்கலாம், ஆனால் நான் பண்ண மாட்டேன் ஏன்னு சொல்லிட்டா, சூப்பர்வைசர் இந்த உண்மைகளை பாராட்ட என்கிட்ட சொன்னார் அப்படின்னு அவர் பாராட்டினதை அப்படியே தாமஸ் கிட்ட சொல்கிறாங்க. அவ்வளவுதாங்க, தாமஸ் அந்த கையில் இருந்த மண்வெட்டி அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே கண்ணிலிருந்து தாரத்தாரையாக கண்ணீர் வருதுங்க. அப்படி அழுகுறாருங்க, நான் இவ்வளோ நேர்மையாக வேலை பார்க்குறேன்னு 8 வருஷமாக என்கிட்ட யாருமே ஒரு வாரத்தை கூட சொன்னதில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாரு. அன்றைக்கி பூரா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஒரு கேம்பில் அத்தனை பேரும் அவர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அடுத்த நாள் வில்லியம்ஸ் கிட்ட வந்து சொல்கிறார், நேற்று நீ என்னை பாராட்டுந்த என்னுடைய மனைவி கிட்ட சொன்னேன், எங்கள் வீட்டில் நேற்று ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடின மாதிரி அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு அப்படின்னு கண்ணீரோட சொல்கிறாருங்க தாமஸ். தொடர்ந்து இவரோட கதையை இவங்களோட கதையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் ரமேஷ், உங்க வீட்டுல செம திட்டு போல.
2: அதை என் மச்சான் ஞாபகப்படுத்துற.
1: சரி, எதுக்கு திட்டுவாங்கன்னு சொல்ல.
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், மாடியில் ட்ரெஸ்ஸை காய போட்டிருந்தாங்க, மழை வந்துருச்சா, நான் எடுக்கவே இல்லை, அதுக்கு அந்த திட்டு திட்டுறாங்கடா.
1: ஓஹோ மச்சான், நான் உன்னை கேட்கவா?
2: ஆ கேளு.
1: நீ மலையில் நனைஞ்ச என்னடா அவ?
2: நான் தெரியலையே.
1: என்னடா இது கூடயா தெரியல, ஈரமாவடா.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க உங்கள் கூட. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, அமெரிக்காவை சேர்ந்த வில்லியம்ஸ் அதற்கப்புறம் தாமஸ் இந்த இரண்டு நபர்களுடைய ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். வில்லியம்ஸ் ஒரு லாகிங் கேம்ப்புக்கு வந்து வேலைக்கு போகிறாருங்க. அதாவது லாகிங் கேம்ப் அப்படின்னா என்னென்னா, அமெரிக்காவில் மரங்கள் எல்லாம் வெட்டி அனுப்புகிற இடம், அதே மாதிரி அந்த மரங்களுக்கு பதிலாக வேறு ஒரு மரங்களை நடணும், இதுதான் வந்து லாகிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க யார் அப்படின்னா தாமஸ். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ அதே ஒரு இடத்துக்கு வேலையை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸ் அப்படின்றவர் போகிறாரு. அங்கே போனதும் ஒரு கொஞ்ச நாள்லேயே அது என்ன வேலை, அங்கே என்னென்ன பண்ணுறாங்க, யார் யார் நல்லா ஒர்க் பண்ணுறா, யார் யார் வந்து சரியாக ஒர்க் பண்ணல, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாருங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அந்த சூப்பர்வைசர் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் லீவுக்காக சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ தான் இன்சார்ஜ், எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும், இந்த லாகிங் இண்டஸ்ட்ரியை நீ தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. இப்போ அந்த லாகிங் கேம்ப், லாகிங் இண்டஸ்ட்ரி இல்லை, லாகிங் கேம்பை வந்து பார்த்துக்கூடிய பொறுப்பு வில்லியம்ஸுக்கு வந்து வருது. ஆனால் அவருக்குள்ளார ஒரு தயக்கம், ஏன்னா எல்லாரையும் சமாளிக்கணும் இப்போ சூப்பர்வைசர் அப்படின்னா. தாமஸ் அப்படின்றவர் வந்து ரொம்ப கோபமானவர், யாரையும் வந்து ஒரு வார்த்தை வந்து பேசினாலும் என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக வந்து பேசக்கூடிய ஒருத்தர். அவர் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் மனசில் நினைக்கிறாரு. யாராச்சும் சொன்னால் கேட்கலன்னு என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ சூப்பர்வைசர் சொல்கிறாரு எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிடு அப்படின்னு. அப்போ அவர் மனசில்

வந்து நினைக்கிறாரு தாமஸை. தாமஸை நினச்சது சூப்பர்வைசருக்கும் தெரியுது, நீ தாமஸை பற்றி நினைக்கிறியா, அவரை மாதிரி ஒரு ஒர்க்கரை நீ பார்த்துருக்கவே முடியாது, 40 வருஷமாக ஒரு நாள் கூட அவர் லேட்டாக வந்ததில்லை, ஒரு நாள் கூட அவர் வந்து சீக்கிரமாக போனதில்லை, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருப்பார், அவர் ஒர்க் பண்ணுற அந்த இடத்துல ஒரு விபத்து கூட நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வில்லியம்ஸ்க்கு தாமஸ் மேலே வச்சுருந்த ஒரு மைண்ட் செட்டே மாறிடுச்சு. அடுத்த நாள் அவர் மீட் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்த சொன்னார், இப்படி அவங்கள வந்து சூப்பர்வைசர் பாராட்டினார் அப்படின்னு. அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது வரைக்கும் சிறுசுன்னு இருந்தவர் எல்லாத்தையும் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு, வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. அடுத்த நாள் வந்து சொல்கிறார், எங்கள் வீடு வந்து கிறிஸ்மஸ் மாதிரி இருந்தது, நேற்று நீ என்னை பாராட்டினது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இந்த பாராட்டுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி மாறுனுச்சு, இவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க, அந்த சந்திப்பை பற்றியும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப் கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்க கூட இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அமெரிக்காவை சேர்ந்த தாமஸ் அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் இவங்க ரெண்டு பேரோட ஒரு கதை தான். ஒரு நாள் வில்லியம்ஸ் வந்து தாமஸ் கிட்ட அவருடைய சூப்பர்வைசர்

தாமஸை பாராட்டினதை சொல்கிறாருங்க. அது வரைக்கும் அப்படி யாருமே பாராட்டினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே காலங்கள் வந்து போகுதுங்க, ரெண்டு பேரும் வேறு இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஒரு 12 வருஷம் அப்படியே வந்து போகுதுங்க. 12 வருஷம் கழித்து வில்லியம்ஸ் படித்து முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டாருங்க. கலிஃபோர்னியாவில் ஒரு பெரிய ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. அங்கே ஒரு வேலை விஷயமாக வில்லியம்ஸ் வந்து போகிறாருங்க. அந்த பெரிய ப்ராஜெக்டுக்கு தலைமை தாங்குற ஒரு ஹெட்டை அவர் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. பல 100 பேரை வச்சு வேலையை வாங்கிட்டு இருந்த அந்த சூப்பர்வைசர் வேறு யாருமே இல்லைங்க, தாமஸ் தான். கட்டி பிடிச்சி நலம் விசாரிக்கிறாரு. எப்படி தாமஸ் இந்த அளவுக்கு முன்னேறினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாமஸ் சொன்ன பதில், அன்னைக்கு லாக்கிங் கேம்பில் நீ வந்து என்னை மனசார பாராட்டி பேசினல்ல, அந்த 1 நிமிஷம் என் வாழ்க்கையை வந்து அடியோடு மாத்திடுச்சு. என்னுடைய கோபம், என்னுடைய எரிச்சல், என்னுடைய சிடுசிடுப்பு எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. அந்த 1 நிமிஷம் பாராட்டு தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அவர் சொல்லும்போதே காற்றுல ஒரு பூ பறந்து வந்து அவர் காலில் விழுந்துச்சாங்க. இயற்கை கூட அந்த பாராட்டு பிடிச்சிருக்கு இயற்கைக்கு. அதாவது பெர்சிய கவிஞர் ரூமி சொல்கிற மாதிரி, பிறரை பாராட்ட மறுக்கிற குணமே பலருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கலாம். ஒரு சின்ன பாராட்டு, நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, உங்கள் வேலை பிரமாதம்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவரை இன்னும் நிறைய வேலையை செய்ய வைக்கும். வாழ்க்கையில் அவருக்கு மட்டுமே இல்லாமல் அது நமக்குமே வந்து ஒரு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நம்ம யாராக வேணால் இருக்கலாம், ஆனால் பாராட்டுறதுக்கான வாய்ப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதாவது பாராட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறத விட மற்றவங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு தினமுமே நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கும் அந்த பாராட்டு கிடைக்க வரும் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ்

பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, தாமஸ் வில்லியம்ஸ், இந்த இரண்டு பேரோட ஒரு கதையை தான் நான் வந்து சொன்னேன். இந்த ஒரு கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது பாராட்டு அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம சொல்கிற ஒரு சின்ன விஷயம், நம்ம பண்ணுற ஒரு சின்ன மனமார்ந்த பாராட்டு ஒருவருடைய மன அழுத்தத்தை போகக்கூடியதுங்க. அதாவது ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கவங்கள அவங்கக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாராட்டணும். எப்படி இந்த ட்ரெஸ்லாம் வாங்குற அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டும் போது அவங்களுக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி வருங்க. இன்னொருத்துக்குள்ளார ஒரு மகிழ்ச்சியை வர வைக்கிறதுக்கு நமக்கு இறைவன் கொடுத்துருக்க ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா பாராட்டு தாங்க. யாரை வேணாலும் நம்ம வந்து மகிழ்ச்சிப்படுத்த முடியும் பாராட்டுனால. அவங்களோட வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றி அமைக்கலாம் நம்ம பாராட்டுறதுனால. இன்னொருத்தங்க அவங்களோட வாழ்க்கை வந்து எதிர்மறையாக இருக்குது அப்படின்னா கூட நாம் பாராட்டுறது மூலிமா அவங்களுடைய வாழ்க்கை நேர்மறையாக மாறுங்க. அதே மாதிரி இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளி தோற்றத்தை வச்சு இடப்படக்கூடாது அப்படின்றது தான். வில்லியம்ஸ் தாமஸை பற்றி வச்சுருந்த ஒரு மனப்பான்மை, எப்பயும் கோபமாக இருப்பார், சிடுசிடு நிலத்தையும் மூஞ்சி காமிப்பார் அப்படின்னு. ஆனால் அவர் பாராட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு. கோபமாக சிறுசுனும் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுடைய உண்மையான கோபம் அதுவாக இல்லாமல் இருக்கலாம். நம்ம பாராட்டும் போது அவங்களுடைய உண்மையான ஒரு சுபாவத்தை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அங்கீகாரம், நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் சரியான அங்கீகாரம் கொடுத்துட்ருக்கோமா அப்படின்னா, அதாவது உழைப்புக்கு கிடைக்கிற கூலி, அதாவது சம்பளத்தை விட அந்த உழைப்புக்காக கிடைக்கிற அங்கீகாரம் தான் ஒருத்தருக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், அவரை மேலும் உழைக்க வைக்கும். அப்படிதான் தாமஸ் 40 வருஷமாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு, ஆனால் யாருமே பாராட்டலை. ஒரு நாள் அந்த பாராட்டு கிடைக்குது, அங்கீகாரம் அவர் எங்கேயோ கொண்டு போயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இவருடைய கதை, இவங்களோட கதை தாமஸ் அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் இவங்களோட கதை 12 ஆண்டுகளுக்கு அப்புறமா சந்தித்த போது இருந்த ஒரு சுச்சுவேஷன், நடந்த அந்த நிகழ்வு எல்லாருக்குமே ஒரு பெரிய படிப்பனையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இவங்களோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.